0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்சித மாதம் 23 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 நாள் சனிக்கிழமை. எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: பொதுநல நோக்கில் குற்றமில்லாத நன்மையை ஏற்படுத்துமானால் பொய் கூட உண்மையினிடத்தில் வைத்து மதிக்கப்படும். குறள் எண் 292.
1: பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்தர் நன்மை பயக்கும் எனின்.
0: பொதுநல நோக்கில் குற்றமில்லாத நன்மையை ஏற்படுத்துமானால் பொய் கூட உண்மையினிடத்தில் வைத்து மதிக்கப்படும். குறள் எண் 292.
2: நேரம் காலை 5:55 ஆகாஷ்வாணி மதுரை மதியிலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில். இனி இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து தகவல்கள் வழங்குபவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 சுழல் விளக்கு சென்னைஞ்சலாக, 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உணர்ச்சியும் மனநலமும்

சிறப்பு தகவல் வழங்குபவர் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 செய்தி சுரங்கம் சென்னஞ்சலாக. 8:02 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல். ஒன்பது மணிக்கு அரங்கு இசை. இதில் ஆர் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை, திருச்சி ஜி அரவிந்த் அவர்களின் மிருதங்க இசை, சிவராமகிருஷ்ணன் அவர்களின் கடம் இசை. 10:00 செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் ஒளிப்பதிவு. தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல். இதில் அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு, ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்களின் வயலின் இசை, வைத்தீஸ்வரன் கோயில் வி பார்த்தசாரதி அவர்களின் மிருதங்க இசை. 12:40 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக. 12:50 மல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 பெருமை மிகு பாரதம், கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரை சித்திரம், எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக. 3:00 எமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மாலை 5:37 துவங்கும். மாலை 5:30 நாலூறு குரல் 292 கேட்டு 6:00 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒரு பட பாடலில் துல்லாத மனமும் துல்லம் திரைப்படம். 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். இன்று இரவு 7:00 மதுரை தென்றல். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதனை எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் சென்னை அஞ்சலாக. இதில் சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும் குறித்து பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சபா அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல் கேட்கலாம். 8:30 இசை மஞ்சரி. இதில் பி.வி. ராமன், பி.வி. லக்ஷ்மணன் ஆகியோர் பாடியுள்ள அருணாச்சல கவிராயர் பாடல்கள். 8:45 ஆங்கிலத்தில் ஆங்கில நிகழ்ச்சி. இதில் கஸ்டடியன்ஸ் ஆஃப் கேனோபி பகுதி 2 கேட்கலாம். எஸ் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் நேர்முகம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:30 நட்சத்திர கீதங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று இரவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக. இதில் பிரசாத் அவர்களின் சாக்ஸோஃபோன் இசை கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை மணி 5:45 ஒளிபரப்பு துவங்கும்.

இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி விளம்பரம் காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது.

மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாத வரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது.

வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாத வரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வானொலியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்க.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பொதுநலன்
6: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: நேரம் 6:04. நாற்பது நொடிகள். நாம் கேட்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: user friendly. Defense Minister Rajnath Singh asserted that the exceptional performance of indigenous missile systems during Operation Sindoor is a testimony to the growing strength of India's defense research and development ecosystem, inaugurating the Advanced Weapons System Complex at the Defense Research and Development Organization's Defense Research and Development Laboratory, part of the Dr. APJ Abdul Kalam Missile Complex in Hyderabad. The defense minister said that systems developed by DRDO, such as Akash and BrahMos, have demonstrated India's capability to compete in the global defense technology ecosystem. Mr. Singh emphasized that strength is essential for peace and that self-reliance is the most reliable foundation for that strength. Union Minister for Heavy Industries and Steel H.D. Kumaraswamy has said that Prime Minister Narendra Modi has placed unprecedented emphasis on manufacturing-led growth and employment generation, which has accelerated industrial growth and created large employment opportunities. He said this while addressing the 65th Foundation Day celebrations of the Central Manufacturing Technology Institute in Bengaluru. Mr. Kumaraswamy said the Central Manufacturing Technology Institute, headquartered in Bengaluru, is making significant contributions to research in the strategic sector and will be provided financial and institutional support to strengthen its capabilities and expand its national footprint. Cabinet Secretary Dr. T.V. Somnath has reviewed the preparedness for the NEET re-examination in a meeting with the Director General, National Testing Agency, Abhishek Singh. During the review, the Cabinet Secretary emphasized the need for ensuring a smooth, transparent and secure conduct of the re-examination through close coordination among all concerned stakeholders. Mr. Somnathan said that the full might and weight of the law will fall on any person trying in any manner to distort, disrupt or tamper with the integrity or smooth conduct of the re-examination. Prime Minister Narendra Modi will visit Slovak Republic from tomorrow. Prime Minister Narendra Modi will hold talks with Slovak Prime Minister Fico during the visit and explore new avenues of cooperation. The Prime Minister will also meet President Pellegrini during the visit. The Prime Minister's state visit assumes greater significance in view of the continuous increase in bilateral trade, which crossed $1 billion in 2024 and reached $1.8 billion last year. In badminton, India's PV Sindhu will face world champion Akane Yamaguchi of Japan in the women's singles semi-finals of the Australian Open in Sydney today. The third-seeded Indian booked her place in the last four with a commanding victory over Chen Suyu in just 27 minutes in the quarter-finals. Delhi NCR witnessed a second consecutive night of heavy rainfall last night, accompanied by thunderstorms, lightning and strong winds. The India Meteorological Department has issued a red alert for Delhi and adjoining areas, warning of moderate thunderstorms accompanied by lightning and squally winds reaching 60 to 70 km per hour with gusts up to 80 km per hour. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: மனித வாழ்க்கை என்பது நன்னடத்தையின் தொகுப்பு என்கிறது ஆச்சார கோவை. நமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்கிறது இந்நூல். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்ததை ஆச்சாரக்கோவையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. குறிப்பாக அதிகாலை எழுந்திருப்பது உடலுக்கு நல்லது என்று இன்று அறிவியல் கூட அதை பற்றி குறிப்பிடுகின்றது. நாம் எழும் நேரத்தை பொறுத்தே நமது குணநலங்கள் வெளிப்படுகின்றன. வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே என்றான் ஒரு கவிஞன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து கதிரவன் மறைந்ததும் உறங்குவதென்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நல்ல செயல்களை செய்தல், நமது பெற்றோரை மதித்தல் போன்றவை சொல்லப்பட்டு உள்ளன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது அவ்வையின்

0: பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்கிறார். தம்பூதம் எண்ணாது இகழ்வானேன் தம்மைக்கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி, நீர், ஒளி, காற்று, ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர், நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும். காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழைவளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டுமென்கிறது ஆச்சாரக்கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். நத்தெரும்பு தூக்கணம் புல் காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாம் குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாகச் செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றால் அவர்களுக்கு ஆச்சாரமாகிய நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சாரக்கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இந்த இனிமையான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ பக்தி மாலை

நபிக்கெந்தன் சலவாத்தை சொல்லு, வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நபிக்கெந்தன் சலவாத்தை.

நேரம் காலை 6:29 நொடிகளாயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை கேட்டிருந்திருக்கின்றோம். பக்தி மனம் கமழச் செய்யும் விதமாக ஒலிகருக்கும் நிறைவான பாடல் இன்றைய நிகழ்ச்சியில்.

0: நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 6:15 கேட்கலாம். நன்றி நேர்களே. நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 30 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 16 காளான் வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி வகுப்பு காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9488575716. இப்போது கூறிய எண்ணில் பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கியின் உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, வண்டு வருமுன் தென்னையை காத்திடுவோம். தென்னையை தாக்கும் பூச்சிகளில் அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடியது காண்டாமிருக வண்டு. இதன் தாக்குதல் தென்னை மட்டுமின்றி பாக்கு, எண்ணெய் பனை, ஈச்சை மரம் ஆகியவற்றிலும் காணப்படும். தாக்குதலின் அறிகுறி காண்டாமிருக வண்டுகள் தென்னையின் உச்சியில் விரிவடையாத

0: குருத்து பாகத்தினை துளையிட்டு உள்ளே இருக்கும் மொட்டு பகுதியை தின்றுவிடும். இதனால் எஞ்சிய குருத்து விரியும்போது தென்னை மட்டை முக்கோண வடிவில் சீராக கத்திரியால் வெட்டியது போல இருக்கும். மொட்டு பகுதியை மென்றபின் மீதியாகும் மரச்சக்கையை உள்ளே சென்ற துவாரம் மூலம் அடிமட்டையின் இடுக்குகளிலிருந்து வெளியே தள்ளும். சில சமயங்களில் இளம் கன்றுகளின் குருத்து அழிந்து விடுவதால் மரம் வளர்ச்சி குன்றி காணப்படும். காண்டாமிருக வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்த தோப்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எருக்குழிகளில் உள்ள காண்டாமிருக வண்டின் முட்டைகள் புழுக்கள் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். இரவு நேரங்களில் விளக்கு பொறியினை தோப்பினில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியினை ஏக்கருக்கு 5 எண்கள் என வைத்து வண்டுகளை அதிக அளவில் கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றிற்கு 150 கிராம் வீதம் அல்லது ரச கற்பூரம் அதாவது அந்துருண்டை 3 எண்களை நடுக்குருத்தின் மட்டை இடுக்குகளில் வைக்கலாம். ஒரு மண்பானையில் 5 லிட்டர் தண்ணீருடன் 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு சேர்ந்த கலவையை தோப்பில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். மெட்டாரைசியம் பிவேரியா இரண்டையும் ஒரு மரத்திற்கு 10+10 கிராம் வீதம் எடுத்து துவாரம் உள்ள பகுதியில் போட்டு மூடிவிடலாம். அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 5+5 கிராம் அளவு எடுத்து நன்கு கரைத்து தென்னங்குருத்து பகுதியில் ஊற்றிவிடலாம். உயிர் உரங்கள் தேவைக்கு விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9952305745 மற்றும் ஒரு எண் 8870393942. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, இயற்கை களை கொல்லி தயாரித்தல் குறித்த அறிவிப்பு. இயற்கை களை கொல்லி தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ எருக்கம் இலை, 2 கிலோ கல் உப்பு, 1/2 கிலோ சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்பு பவுடரை சேர்க்கக்கூடாது. தேவைக்கேற்ப எலுமிச்சம்பழம். செய்முறை: எருக்கன் இலை 2 கிலோவை நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்பு கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல் உப்பை தூளாக்கி அவற்றுடன் கலந்து 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். 1 வாரத்தில் இயற்கை களைக்கொல்லி தயாராகிவிடும். இதை பயன்படுத்தும் முறை: களைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் போது 1 எலுமிச்சம்பழத்தின் சாறு கலந்து தெளிக்கலாம். சிறிய களைகள் முதல் பெரிய களைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். களைக்கொல்லி தெளிக்கும் போது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மீது படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான களைக்கொல்லி. செலவு குறைவு, பலன் அதிகம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பானது. குறிப்பாக இரசாயன களைக்கொல்லி மண் வளத்தை குறைக்கும். இந்த இயற்கை களைக்கொல்லி மண் வளத்தை பாதுகாக்கும். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்த தகவல்கள் வழங்குபவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள்.
1: மண் மாதிரிகள் தனித்தனியா அந்த நிலத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப ஒரு நிலத்தை நம்ம இவ்வளவுதான் பார்டர் அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நிலத்துல வந்து ஆங்கிலத்துல இந்த ஜெட் வடிவத்துல நம்ம வந்து 6 ஒரு 10 இடத்துல நம்ம அந்த மண் மாதிரிகளை சேகரிக்கணும். முதல்ல நம்ம வந்து ப்ரீ பிளானிங், அந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த நிலத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சதுரமா சிவகமா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல ஜெட்ஸ் அந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு எல்லா இடத்துலயும் அந்த வி ஷேப்ல நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அது வந்து ஜெட் வடிவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஜிக்ஸாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறதுக்கு நமக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை அப்படின்னா, மண்வெட்டி, பாலித்தீன் பேக், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பக்கெட்டு, குர்ஃபி, ஸோ இதெல்லாமே நமக்கு தேவை. முதல்ல நம்ம மண்ணில் இருந்து மண் மாதிரிகளை எடுப்பதற்கு அந்த மண்ணில் மேலே உள்ள அந்த குப்பை கூலங்கள் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கல் வேறு ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வி வடிவத்தில் நம்ம வந்து வெட்டணும். எதிர திசையில் நின்று வெட்டணும் அப்படின்னா அழகாக நமக்கு அந்த வி ஷேப்பில்

0: கிடைச்சிரும். இது வந்து நம்ம எவ்வளோ ஆழத்துக்கு வெட்டணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பயிர்களுக்கு ஏற்றாப்போ இல்லை மாறும் மேடம். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் எடுப்போம். இந்த மண் மாதிரிகளை எடுத்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுருணும். இதே மாதிரி அந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஒரு 6 to 10 இடத்துல மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு ஒரு நிழல் போன்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து நியூஸ் பேப்பரை விரித்து வச்சு அதில் இந்த மண் மாதிரிகள் எல்லாத்தையும் கொட்டி மலையாக குமிச்சு கையாலேயே அப்படியே வட்ட வடிவத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த உளுந்து இதெல்லாம் காய வைப்போம் இல்லைங்களா மாடியில், அந்த மாதிரி கையாலே மொத்தமாக ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதில் நம்ம வந்து 4 பங்காக பிரிக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ப்ளஸ் குறி போட்டோம் அப்படின்னா 4 பங்காக பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சு அந்த மண்ணிலேருந்து நம்ம எதிரெதிர் திசையில் இருக்கக்கூடிய மண்களை விளக்கிடணும். விளக்கிட்டு மீதமுள்ள மண்களை என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதே மாதிரியே குமிச்சு திரும்ப அதே மாதிரியே வட்ட வடிவத்தில் மாற்றி 4 பங்காக பிரித்து எதிரெதிர் திசைகளில் இருக்கக்கூடிய மண்களை விளக்கி விட்டு ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 kg ஒரு 1 kg வர வரைக்கும் நம்ம அந்த மண் மாதிரிகளை வர வரைக்கும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கோம். 6 இல்லைன்னா ஒரு 10 இடத்துல எடுத்துருப்போம். எடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 1 kg கிட்ட வரைக்கும் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் குறைச்சி இது வந்து சப் சாம்பிளிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்ணாலே பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா, ஒரு 1/2 kg வர வரைக்கும் நம்ம வந்து அந்த ப்ளஸ் குறி போட்டு அந்த மண்களை வந்து குறைச்சி குறைச்சி எடுக்கணும்.
1: பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர். கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷவாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெட்ஸ் நேரிலே இன்று காலை மணி 6:55 நாம் கேட்க இருக்கின்றோம். இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். நமது வானொலியில் காலை 6:55 கேட்க தவறாதீர்கள். நேரம் 6:44 27 நொடிகள். நாம் கேட்க இருப்பது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர்

0: நரேந்திர மோடி சந்திக்க உள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21 தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.

பெருஞ்சாணியான நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளிக் குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலை.
1: நேரம் 6:55.

0: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
1: நம்ம ஊரில் ஒரு மரத்தை வெட்ட போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓடி வந்து ஐயோ வெட்டாதீங்க என நிற்பவர்கள் யார்? ஒரு ஆறு மாசுபட்டு ஓடிக்கொண்டிருந்தால் அதை பற்றி தொடர்ந்து குரல் கொடுப்பவர்கள் யார்? ஒரு காடு அழிய போகிறது, ஒரு மலை குடையப்படப் போகிறது, ஒரு கிராமம் காலியாக போகிறது என்று தெரிந்தவுடன் முதலில் ஓடி வருபவர்கள் யார்? அவர்கள்தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் போராளிகள். இளம் காலநிலை ஆர்வலரான திஷா ரவி சொல்கிறார், நான் உலகத்தை காப்பாற்றும் ஹீரோயின் ஆகணும்னு இந்த வேலையை செய்யலை. நான் நேசிக்கிற எல்லாமே இந்த பூமியில் தான் இருக்கிறது, அதனால் தான் இதற்காக குரல் கொடுக்கிறேன். இந்தியாவின் சுற்றுச்சூழல் போராட்டங்களுக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. மரங்களை வெட்டக்கூடாது என்று மரங்களையே கட்டிப்பிடித்து போராடிய சிப்கோ இயக்கம், அணை கட்டுவதால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக போராடிய நர்மதா பச்சோவா இயக்கம், மழை காடுகளை காப்பாற்ற அரசின் திட்டங்களையே மாற்ற வைத்த மக்கள் இயக்கங்கள், இப்படி பல கதைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் சோ

0: மனம் வாங்சுக். லடாக்கின் கடும் குளிரில் அவர் உருவாக்கிய ஐஸ் தூபா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். குளிர்காலத்தில் தண்ணீரை பனியாக சேமித்து வைத்து கோடையில் விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் அற்புதமான யோசனை அது. ஒரு ஐஸ் தூபா ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும். இதற்காக அவருக்கு சர்வதேச விருதுகளும் கிடைத்தன, புகழும் கிடைத்தது, திரைப்படமும் வந்தது. ஆனால் சுற்றுச்சூழல் பற்றி அவர் குரல் கொடுக்க ஆரம்பித்த போது அதே நபர் அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக பேச வேண்டிய சூழலும் வந்தது. இதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் முரண்பட்ட வாழ்க்கை. ஒரு நாள் பாராட்டு, அடுத்த நாள் வழக்கு. ஏன் இப்படி? ஏனென்றால் அவர்கள் பல நேரங்களில் நமக்கு கேட்க விருப்பமில்லாத உண்மைகளை சொல்கிறார்கள். இந்த வளர்ச்சிக்காக எத்தனை மரங்கள் வெட்டப்படுகின்றன? இந்த தொழிற்சாலை யாருடைய நிலத்தில் கட்டப்படுகிறது? இந்த அணையால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன என கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்விகள் எல்லாருக்கும் பிடிக்காது. எழுத்தாளர் உஷா அலெக்சாண்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். முன்பு நம்மில் பலருக்கு கிராமங்களோடு தொடர்பு இருந்தது. நிலம், மழை, மரம், ஆறு ஆகியவற்றின் மதிப்பு தெரிந்திருந்தது. இப்போது நகர வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம். குழாயில் தண்ணீர் வந்தால் போதும், சுவிட்ச் போட்டால் மின்சாரம் வந்தால் போதும். அது எங்கிருந்து வருகிறது, இயற்கைக்கு என்ன விலை கொடுக்கப்படுகிறது என்பதை யோசிப்பது குறைந்து வருகிறது. அதனால்தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சில நேரங்களில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் போல தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்ச்சிக்கு எதிராக அல்ல, இயற்கையை அழிக்காத வளர்ச்சியை தான் கேட்கிறார்கள். இது மிகப்பெரிய வித்தியாசம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வெறும் போராட்டம் மட்டும் செய்வதில்லை, அவர்கள் ஆய்வுகள் செய்கிறார்கள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெறுகிறார்கள், நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர்கிறார்கள், கிராம மக்களின் குரலை நாட்டின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறார்கள், அறிவியல் தரவுகளை சேகரிக்கிறார்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். சிலர் தங்கள் வாழ்நாளையே இதற்காக அர்ப்பணிக்கிறார்கள். சிலர் கைது செய்யப்படுகிறார்கள், சிலர் மிரட்டல்களை சந்திக்கிறார்கள், ஆனால் நிறுத்துவதில்லை. நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் தண்ணி, நாம் உண்பதற்கான உணவு, இவை எல்லாம் இயற்கையிலிருந்து தான் வருகிறது. அந்த இயற்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதை முதலில் கவனித்து எச்சரிக்கை மணி அடிப்பவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். வீட்டில் புகை வந்தால் அலாரம் அடிக்கும் கருவி இருக்கிறது. அதே மாதிரி சமூகத்தின் இயற்கை அலாரம் தான் இந்த சுற்றுச்சூழல் போராளிகள். அவர்களால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடாது. ஆனால் அவர்கள் இல்லாமல் பல பிரச்சனைகள் நமக்கு தெரியாமலேயே போய்விடும். அதனால் அடுத்த முறை யாராவது ஒரு ஆத்துக்காக, ஒரு காட்டுக்காக, ஒரு மலைக்காக அல்லது ஒரு கிராமத்துக்காக குரல் கொடுத்தால் இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று யோசிப்பதற்கு முன் நம்ம எதிர்காலத்துக்காக ஏதாவது சொல்ல வருகிறார்களோ என நாம் யோசித்து பார்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: கேட்டீர்கள், நேரம் 7 மணி.
2: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
3: வேறொரு தலைவருக்கு இந்த பெருமை இனி வாய்க்குமா என்று தெரியவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவை வலிமை மிக்க தேசமாக, உலகுக்கே வழிகாட்டும் வல்லமை மிக்க தேசமாக மாற்றி காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தியாவில் நீண்ட காலமாக பிரதமர் பொறுப்பை வகிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையும் சேர்ந்திருக்கிறது. ஐநா தொடங்கி நார்வே வரை உலக அளவில் பல்வேறு நாடுகளிலிருந்து 32 சர்வதேச உயரிய விருதுகளை பெற்று இந்தியாவுக்கு மிக பெரும் கௌரவம் சேர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்தியாவில் எவரும் பெறாத இந்த பெரும் கௌரவத்தை பெற்றுள்ளார். June 9 இந்தியாவின் பிரதமராக தனது 12 ஆண்டுகளை நிறைவு செய்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அத்துடன் இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட மிக நீண்டகால பிரதமர் என்ற ஜவஹர்லால் நேருவின் சாதனையையும் அவர் முறியடித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து பதவியில் நீடித்தது 4,398 நாட்கள் மட்டுமே. 2014 மே 26 பிரதமராக

அமைச்சர் திரு நரேந்திர மோடி 2026 ஜூன் 10ஆம் தேதி அன்று தொடர்ச்சியாக 4,399 நாட்களாக பிரதமர் பதவியில் அமர்ந்து ஜவஹர்லால் நேருவின் சாதனையை கடந்தார். அதையும் மக்களின் பேராதரவோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்திருக்கிறார். கடந்த 70 ஆண்டுகளில் நாட்டின் ஜனநாயகம் பெருமளவு விரிவடைந்துள்ளது. முதல் பொது தேர்தலில் 17 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 98 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த சூழலில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் நீண்ட நாள்கள்

என் இந்த 12 ஆண்டு கால சாதனைகளில் மிக முக்கியமானது சாமானியர்களின் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களை நாட்டின் பொருளாதார மற்றும் நிர்வாக சக்தியாக மாற்றியதுதான். இந்தியாவின் சில்லறை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக யுபிஐயை மாற்றியது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கான செயல் திட்டமாகும். கடந்த 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ மூலம் 20,000 கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மொத்த மதிப்பு 314 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. நாட்டின் 85% சில்லறை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் யுபிஐ மூலமே நடைபெறுகின்றன. இந்த டிஜிட்டல் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது கோடிக்கணக்கான மக்களுக்கு தொடங்கப்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் மற்றும் பயோமெட்ரிக் அடையாள அட்டை ஆகியவைதான். இவை ஏழை எளிய மக்களையும் முறையான பொருளாதார அமைப்பிற்குள் கொண்டு வந்து சேர்த்தன. அரசின் மானியங்கள், ஓய்வூதியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் அல்லது அதிகாரத்துவ தாமதங்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கே மாற்றப்படுகின்றன. இதுவரை பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 44 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி நேரடியாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் போலி பயனாளிகள் ஒழிக்கப்பட்டு முறைகேடுகள் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளன. காகித ஆவணங்களை சுமந்து செல்லும் சிரமத்தை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட டிஜிலாக்கர் தற்போது 53 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ்கள், பான் அட்டை போன்றவற்றை இதன் மூலம் டிஜிட்டல் முறையில் சரிபார்த்துக் கொள்ள முடியும். அதேபோல் நெடுஞ்சாலைகளில் பயண நேரத்தையும் எரிபொருள் விரயத்தையும் குறைக்க ஃபாஸ்டேக் முறை கொண்டுவரப்பட்டு இன்று நாடு முழுவதும் நெடுஞ்சாலை பயணம் எளிதாகியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் தடுப்பூசி மேலாண்மை அமைப்பாக கோவின் தளம் செயல்பட்டது. மேலும் வருமான வரி தாக்கல் ஆன்லைன் மயமாக்கப்பட்டதன் மூலம் வரி செலுத்துவோரின் பணிகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. உமாங் போன்ற செயலிகள் மூலம் ஆயிரக்கணக்கான அரசு சேவைகளை மக்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைலில் பெற முடிகிறது. இந்தியர் எவரும் பட்டினியோடு உறங்கக்கூடாது என்ற உயரிய நோக்கில் 81 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகளும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.5 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி எரிவாயு இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார மேம்பாட்டிற்காக நாடு முழுவதும் 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. பெண்களுக்காக 32 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 91 லட்சத்திற்கும் அதிகமான சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் பயனடைந்துள்ளார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பு அசுர வளர்ச்சியடைந்துள்ளது. நாட்டின் மெட்ரோ ரயில் கட்டமைப்பு 26 நகரங்களில் 1,100 கிலோமீட்டருக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளதுடன் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 74-ல் இருந்து 164 உயர்ந்துள்ளது. இளைஞர்களின் திறனை மேம்படுத்த 2 கோடி பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் முதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஸ்டார்ட் அப் சூழல் வலுவடைந்து தற்போது 2,20,000த்திற்கும் அதிகமான அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருகின்றன. சுகாதாரத்துறையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு பயனளித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள 19,000த்திற்கும் மேற்பட்ட பாரதிய மக்கள் மருந்தகங்கள் மூலம் 90% வரையிலான தள்ளுபடியில் மலிவு விலை மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை பொறுத்தவரை இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 38,400 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய திரு நரேந்திர மோடியின் சாதனையை கொண்டாடும் விதமாக ஜூன் 10 தேதி தில்லி பாரத் மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சங்கமம் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 22 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். பிரதமரின் சாதனையை பாராட்டியும் வாழ்த்தியும் தலைவர்கள் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார்கள். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை மற்றும் பொது சேவைக்கான அயராத அர்ப்பணிப்புக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கி பணியாற்றவும் உறுதி
அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, என்னை பொறுத்தவரை மக்களே கடவுளின் வடிவம், அப்படிப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியுள்ளதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். மிக நீண்ட பதவி காலத்தை கொண்ட பிரதமராக

0: பணியாற்றும் வாய்ப்பை பெற்றதை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதுகிறேன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு ஒரு தனி நபருக்கோ அல்லது கட்சிக்கோ உரியது அல்ல. அது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உறுதியான லட்சியமாக மாறியுள்ளது. இந்த ஆட்சியில் இந்தியாவின் 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படும் என்று பெருமிதத்துடனும் நம்பிக்கையுடனும் தெரிவித்தார். இந்த சிறப்பு நிகழ்வை கொண்டாடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றது. இதில் பிரதமராக தொடர்ந்து அதிக காலம் பதவி வகித்த பெருமையை பெற்றதற்காக ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக பயணத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல் என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த சாதனையை பாராட்டி அமைச்சரவை உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மரியாதை செலுத்தினர். வளர்ச்சியடைந்த இந்தியா குறித்த மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சரவை, தேசிய பாதுகாப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் பிரதமரின் தலைமையை பாராட்டியது. இச்சாதனையை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து எழுதிய கடிதத்தில், சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்ட கருணையும், வரிசையின் கடைசியில் உள்ள ஒருவரையும் உயர்த்த வேண்டும் என்ற லட்சியத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பையும் கண்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தவிர பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள், அரசியல் ஆளுமைகள், பிரதமர் அலுவலக அதிகாரிகள், ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வான்டர்லயன், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம், அமெரிக்க செனட்டர் ஜான் கானின் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்று இந்த அளப்பரிய சாதனையை நிகழ்த்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை மொத்த இந்தியாவும் தலைவணங்கி வாழ்த்துகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு.
2: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
1: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

நேரம் 7:11 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம், உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை வரிகளோடு ஆரம்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றே ஒன்று தாங்க, ஒவ்வொரு வாய்ப்பும் ஒவ்வொரு நாளைக்கும் புதியதாக தொடருது அப்படின்றது தான். அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தினோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்ற சிந்தனை வரிகளோடு இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்ருக்கேன்னா சுந்தரி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. செய்திகள்
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின்

0: பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும், இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போதுள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறி உள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை.

என்றும் திரு அராக்ஷி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த இரண்டு நாட்களில் அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளதாக குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. அமெரிக்க, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26 நாம இனிமே கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உணர்ச்சியும் மனநலமும் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள்.
3: இமோஷனல் மென்டல் ஹெல்த் பத்தி இப்போது நம்ம நிறைய இடத்துல வந்து விழிப்புணர்வுக்காக எல்லா ஸ்பாட்ஸ்லயும் எல்லா இடங்கள்லயும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். இதுல வந்து என்னென்ன சம்பந்தப்பட்டிருக்கு, இப்போ ரீசெண்டா இருக்கிற மாதிரி இல்ல மன அழுத்தமா இருக்கட்டும், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கான காரணம் வந்து ஒரு சமநிலை இல்லாத ஒரு காரணத்தினாலதான் வந்து இதெல்லாம் நடக்குது. அந்த சமநிலை வந்து இருக்கணும், அது வந்து எல்லா மக்களுமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா யோகா தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் எல்லா மக்களுக்குமே, எல்லா குழந்தைங்கள்ல இருந்து எல்லா வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்கும், ஆண் பெண் அப்படின்னு மட்டும் இல்லாம யாருனாலும் வந்து இன்ட்ரெஸ்டோட வந்து தெரிஞ்சு கத்துட்டு அதை வந்து பொறுமையா ஒரு பயிற்சியா எதனமும் எடுத்துக்கிறப்போ வந்து இந்த சமநிலை கிடைக்கும். இதுல வந்து நம்ம பயிற்சி பண்றப்போ சரி, சின்ன சின்ன ஆசனங்கள் பண்றப்போ சரி, இதுல இருந்து நமக்கு வரக்கூடிய நம்ம உடம்புல வந்து நிறைய

0: நல்ல கெமிக்கல்ஸ் இருக்கு, அதை வந்து சுரக்க வைக்கிறதுக்கான வேலை வந்து இந்த யோகா வந்து ஒரு பெரிய ஒரு டூல் மாதிரி ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்படி வந்து சமையல் செய்யறப்போ, வீட்டுல செய்யறப்போ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சேர்க்கிறப்போ எப்படி நமக்கு வந்து அந்த உணவு வந்து ருசியா ஆரோக்கியமா இருக்கோ, அதே போல வந்து இந்த ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் அப்படின்னா நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்காதவங்களுக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க. டோபமைன் அப்படின்னு சொல்வோம், செரட்டோனின் அப்படின்னு சொல்வோம், இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது வந்து நிறைய சுரக்க வைக்கிறதுக்கு வந்து யோகா வந்து நல்ல ஒரு வழிமுறை பண்ணி கொடுக்கும். ஒரு தியானம் பண்றதுல இருக்கட்டும், ஒரு மூச்சு பயிற்சி பண்றதுல இருக்கட்டும், ஆசனங்கள் பண்றதுல இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இயற்கைக்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் யோகா தான். ப்ராப்பரா அவங்க ஒரு பயிற்சியாளர் கிட்ட கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து நிறைய சுரக்க சுரக்க அவங்களால வந்து நிறைய விஷயங்களை வந்து சமமா பார்க்க முடியும். ஹேண்டில் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க பொறுமையா பண்ணுவாங்க. இதுல வந்து வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு 8 வயசு குழந்தையா இருக்கட்டும், இல்ல ஒரு 50 வயசு பெரியவங்களா இருக்கட்டும், இதை வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய இப்போ பெண்களுக்கு இல்லாம நிறைய சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு வந்து பாக்குங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய விளைவுகள் நிறைய இருக்கு. அதனால வந்து அவங்களுடைய ஸ்டடிஸ் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஸ்டடிஸை தாண்டி பேசிக்கா இருக்க ரொட்டீன் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பேலன்ஸ்டா சீரா ஃப்ளோ ஆகணும், அந்தந்த ஹார்மோன்ஸ் அந்தந்த நேரத்துல கிளாக் மாதிரி ஒர்க் ஆனாதான் அவங்களால வந்து சமமா இருக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஆசனா சொல்லலாம், பாலாசனா அப்படின்னு சொல்லுவோம், சைல்ட் போஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆசனா இருக்கு. அதை வந்து அவங்க ரெகுலரா பண்றப்போ வந்து அவங்களுக்கு வந்து லோயர் அப்டமன்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வந்து ரொம்ப நல்லா சீரா வந்து இயங்கும். அதே மாதிரி சவாசனா அப்படின்னு சொல்லுவோம், உடலை வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்து அது ஒரு நல்ல ஒரு ஆசனா. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சீராக்குறதுக்கு உதவி பண்ணும். அதனால வந்து நம்ம இதை மட்டுமே வந்து பண்றது அப்படின்றத வந்து ரெண்டாவதுதான் கரெக்டா ப்ராப்பரா ஒரு கைனகாலஜிஸ்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுடைய கைடன்ஸும் எடுத்துக்கிட்டு கூடவே இது சேர்த்து செய்யறப்போ வந்து இன்னும் வந்து உடம்பு ரொம்ப இன்டர்னலி இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்து வெளியில தான் பாக்குறோம் இல்லையா, நம்ம இன்டர்னலி எவ்வளவு அழகா வச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து இனிமே வரக்கூடிய காலங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம் வருது, இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, இல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து புதுசா ஜாயின் பண்றாங்க, இல்ல ஒரு புது ஆட்கள் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு சடனா வந்து ஒரு புது இடத்துக்கு போறாங்க, ஒரு ஊர் மாறுறாங்க அப்படின்னா ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இருக்கும். நம்ம அந்த ஊர்ல எப்படி இருக்க போறோம், அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது, அதையும் வந்து நல்ல டிசிஷன் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்னா யோகா. சிங்கிளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத கவலை இருக்கும், ஒரு மனசோர்வு இருக்கும், என்ன பண்ண போறோம், எப்படி நாள் ஓட்டுறது, அதை நினைச்சே வந்து ஒரு கோபம் இருக்கும், ஒரு விரக்தி இருக்கும். சோ அவங்களுக்கும் நம்ம வந்து இது கத்துக் கொடுக்கலாம். கேட்டுட்டு இருக்க எல்லா பெரியவங்களும் வந்து ஒரு மினிமமா தியானம் பண்ணுங்க, சின்னதா மூச்சு பயிற்சி பண்ணுங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இதை பண்ணிட்டே இருந்தாலே கூட போதுமானது, உங்க உடம்ப வந்து சந்தோஷமா வச்சுக்கும். இவ்வளவுதான் மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருந்தாலும் இது வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம உடம்போ சரி மனசோ சரி சந்தோஷமா இருக்கும்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உணர்ச்சியும் மனநலமும் சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன்.
4: ஒரு மன்னன் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போனான். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். அவர் முன்னாடி போய் நின்னான். சுவாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், மகனே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும், உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சால் மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார். அரசன் வந்து அவர் சொன்னதை அப்படியே மனசில் வாங்கிக்கிட்டான். அவர் காலடியில் விழுந்து வணங்கினான். 100 பொற்காசுகளை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பினான். அமைச்சர் இதை கவனித்தார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளவு ஏமாளியாக இருக்கிறாரு, இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டாரு அப்படின்னு இவர் நினைச்சார். அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டுது. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கல. ரெண்டு பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா, காட்டில் முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லில் கல்வெட்டாக செதுக்கினான். தன்னுடைய அறையில் எல்லார் கண்ணிலையும் படும்படியாக

0: அதை பதிய வச்சுட்டான். அப்படி ஒரு இடத்துல பதித்து எல்லாரும் பார்க்கறது மாதிரி பண்ணிவிட்டான். இப்போவும் அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சிக்கவே முடியலையே, இதை போய் கல்லில் செதுக்கி வைக்கணுமா, அப்பேற்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி. உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். அவர் வந்து சேர்ந்தார், மன்னரை சோதித்து பார்த்தார். கொஞ்சம் நேரம் இப்படியே படுத்துருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமாக ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடினார். மருந்தோடு திரும்பி அவர் வந்த சமயத்தில் மன்னர் ஒரு கட்டிலில் கண்மூடி படுத்துருக்கிறார். பக்கத்தில் யாரும் இல்லை. வைத்தியர் வந்தார், ஒரு சின்ன கோப்பையில் கொஞ்சம் மருந்தை ஊற்றினார். அப்படியே அங்கே சுற்றி முற்றி பார்த்தார். ஏதோ ஒரு பொடியை வந்து அதில் கலந்தார். கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசனை பண்ணார், அப்புறம் திரும்பி போனார். கையில் இருந்த மருந்து அப்படியே கீழே கொட்டிவிட்டு வந்தார். அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்தை ஊற்றிக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டார். இவர் எழுந்திருச்சார். அப்புறம் இவர் சொன்னார், மன்னர், வைத்தியரே, நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். முதல்ல எதையோ கலந்தீங்க, அப்புறம் அதை கொட்டிவிட்டு வேற கொண்டுக்கிட்டு வர்றீங்க, என்ன விஷயம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினார். வைத்தியர் மிரண்டு போட்டார். அப்படியே பொத்துன்னு மன்னருடைய காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார், மகாராஜா, உங்களுடைய படை தளபதி உங்களை கொல்றதுக்காக சதி பண்ணார், விஷம் கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார், வெகுமதி நிறைய தர்றேன்னார், நானும் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தேன், அவர் கொடுத்த விஷப்பொடியை மருந்தில் கலந்தேன், எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிரில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணில் பட்டுது, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பற்றி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம், யோசனை பண்ணினேன், என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழுவி விட்டு வேறு நல்ல மருந்தாக ஊற்றிக்கிட்டு வர்றேன் அப்படின்னார். இப்போ அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டார். பார்த்தீங்களா, இந்த புத்திமதியை அன்னைக்கு நீங்கள் அலட்சியமாக நினச்சிங்க, இன்றைக்கி அதுதான் என் உயிரை காப்பாற்றியிருக்குது அப்படின்னார். அமைச்சர் தலையை குனிஞ்சிக்கிட்டாராம். அதனால் பெரியவர்கள் நமக்கு சொல்கிற புத்திமதி சாதாரணமாக தான் தெரியும், அதுக்காக நாம் வந்து அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட போனான், ஒரு 1000 ரூபாயை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பி வந்தான். எதுக்கு அதுன்னு கேட்டேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கே அவர் தான் காரணம். ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன், மாட்டேன்னுட்டார். அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் வீணாக போயிருப்பேன். அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன், இந்த காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து போனான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன்.

இன்னைக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு அல்பினிசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சர்வதேச அளவில் அனுசரிக்கப்படுதுங்க. இந்த அல்பினிசம் மரபணு மாற்றங்களால் ஏற்படுது. இதனோட விளைவாக தோலில் நிரம்பிகள் இல்லாமல் அசாதாரணமாக வெளிரிய தோல், முடி மற்றும் கண்கள் உருவாகுது. அல்பினோக்கள் போதுமான மெலனினை உற்பத்தி செய்யாதனால தான் இந்த குறைபாடு ஏற்படுது அப்படின்னு பல அறிவியல் ஆய்வுகள் சொல்லப்படுதுங்க. இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்றைக்கி அல்பினிசம் குறித்த விழிப்புணர்வு அனுசரிக்கப்படுது அப்படின்ற தகவலோட மதுரை தென்றல் நிகழ்ச்சியை தொடங்கலாமா? இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அசத்தலான பாடல்கள் தர ரெடியாக இருக்கேன் நான், சுந்தரி. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக வருது ஆஹா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில் வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மதுரை தென்றல். நேரம் 7:43. இன்னைக்கு சனிக்கிழமை, அதாவது வாரத்தின் அந்த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாட்டர்டே சண்டே. ஸோ ஒரு வீக்கில் வந்து நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்டை எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எல்லா வேலையும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வேலை இந்த வாரத்தில் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்போம். ஆனால் அந்த 10 வேலையில் ஒரு 6 7 தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ பேலன்ஸ் அந்த ஒர்க் இருக்கும் இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப தடவை நான் பிளான் பண்ணி அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு பண்ணியிருக்கேன். 10 out of 10 அப்படின்றது முடிகிறது ரொம்ப ரேராக இருக்கும். அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாளில் வர்ற ஹாப்பி இருக்கு இல்லையா, அது சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க. ஸோ இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுடைய பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். என்னுடைய பெண்டிங் ஒர்க்ஸும் நானும் சேர்ந்து முடிக்கிறேன். ஸோ இந்த வீக்கெண்டில் பாடல்கள் கேட்டு ரிலாக்ஸ் பண்ணலாமா மதுரை தென்றல் நிகழ்ச்சியில்? என்னதான் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டு கேட்டு அந்த டென்ஷனை குறைக்கிற சுகமே தனிதாங்க. ஐயா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:50 நாம இணைஞ்சிருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி சாதனை பண்ணணும், இந்த வாழ்நாளில் அந்த சாதனையாளர் அப்படின்ற பேர் வந்து வாங்கணும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கனவு இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, ஆனால் இவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஆகணும் அப்படின்ற தாட்ஸ் இருக்கிறது ஓகே தான், ஆனால் இது தான் எங்களுடைய கேரக்டர், இது தான் நான் அப்படின்னு அவங்களுடைய இயல்பு மாறாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு வாழ்நாள் சாதனை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா அன்னியன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் டூப்பர் பாடல் சஞ்சா.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றலில் நிறைவான பாடலா துப்பாக்கி திரைப்படத்துல இருந்து ஒரு அதிரடியான பாடல் கேட்டலாமா? அதாவது அதிரடி பாடல்னு சொல்ல முடியாது, ஒரு சாஃப்ட் அண்ட் மெலோடி அப்படின்னு சொல்லலாம்.

0: நிறைவடைகிறது மதுர தென்றல் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்றும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்னா நேர்மையான எண்ணங்கள் இருக்கணுங்க. அந்த நேர்மையான எண்ணத்தோட அந்த நாளை தொடங்கினா கண்டிப்பாக அந்த நாள் நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் மீண்டும் இணையலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படின்ற பாடல் கேட்டலாமா?

நல்ல நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சகுனி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
5: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சரப்ஜீத் கோர். தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to embark on 6-day visit to France and Slovakia this morning. DRDO successfully conducts 3 consecutive flight tests to demonstrate multi-layered ballistic missile defense capability. External Affairs Minister Dr. S. Jaishankar lodges strong protest with US Secretary of State Marco Rubio over US strikes on oil ship that killed 3 Indian sailors. India and Bangladesh reaffirm their commitment to maintain peace and tranquility along the border. United States says it opened to civil nuclear program of Iran under proposed peace deal. In badminton, PV Sindhu to face world champion Akane Yamaguchi of Japan in women's singles semi-finals of Australia Open today. And in FIFA World Cup, United States takes 3-1 lead in ongoing match against Paraguay in Group D at Los Angeles. And now the news in detail. Prime Minister Narendra Modi will be arriving in Nice, France this evening, embarking on a 2-nation European tour spanning France and Slovakia. This is the Prime Minister's 7th official visit to France since 2014 and carries special diplomatic weight. Prime Minister Modi and French President Emmanuel Macron are set to hold their first bilateral summit since the elevation of India-France ties to a special global strategic partnership earlier this year. The Prime Minister will also participate in the G7 summit in Ivan, reaffirming India's standing as an indispensable voice of the Global South on the world stage. Our correspondent joins us now from Nice, France.
6: On arrival this evening, Prime Minister Modi will proceed to his hotel, where he will attend a community reception bringing together members of the Indian diaspora from across the south of France. The engagements on 14th of June opened on a note of innovation and ambition. Prime Minister Modi, alongside President Macron, will inaugurate Bharat Innovates, India's flagship innovation showcase at the Palais des Expositions de Nice. More than 120 Indian startups and companies will come together with leading investors and business leaders from France and across the world, spotlighting India as a global destination for deep tech, artificial intelligence and entrepreneurship. Thereafter, the two leaders will proceed to the historic Villa Kyrgios for the bilateral summit, where defense, space

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30 30 நொடிகள் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் தரும் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. மீண்டும் அருமையான பாடல்களோட இணையலாம் நேர்களே. உங்களுக்காக பாடல்கள் தர நான் ரெடியா இருக்கேன் சுந்தரி. மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் ஸ்வர்ணலதா குரல்ல ஒரு அழகான பாடல் கேட்டலாமா?

நேரம் 8:37 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுர தண்டல் நிகழ்ச்சியில். சூப்பரான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மதுர தண்டல்ல. அந்த வகையில அடுத்ததா குஷி திரைப்படத்திலிருந்து ஒரு குஷியான பாடல் கேட்டலாமா? ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல.

குஷி திரைப்படத்திலிருந்து ஒரு குஷியான பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:43. மறுபடியும் ஒரு அதிரடியான ஒரு துள்ளலான பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஹரிஹரன் மற்றும் ஸ்வரலதா குரலில் பாம்பே திரைப்படத்திலிருந்து, பம்பாய் திரைப்படத்திலிருந்து.

ஸ்டார் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்ல அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:55. மதத்திரள் நிகழ்ச்சியில நிறைவான பாடலாவது த்ரீ திரைப்படத்திலிருந்து தனுஷ் மற்றும் ஸ்ருதி ஹசன் குரல்ல.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல மதுரை தென்றல சூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணோம். நிறைவடைந்தது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை, ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சரசீருஹா சனப்பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் இயற்றியது, நாட்டை ராகம் ஆதித்தாளம்.

மகாலட்சுமிம் கருணாரசலஹரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் மாதவ மனோகரி ஆதித்தாளம்.

ஸ்ரீ கமலாம்பா ஜயதி அம்பா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கொடுத்த ராகம் ஆகிரி திஸ்ர ஏகதாளம்.

நேரம் 9:29 நிமிடம். அரங்கிசையில் ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து நின்னுவினா என தொடங்கும் சுப்பராய சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் கல்யாணி, ஆதி தாளம்.

நிறைவாக ஸ்ரீ கமலாம்பிகே சிவே பாஹிமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஸ்ரீராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டோம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்க ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கிற எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி வந்தாச்சு. நேரம் 10:03 ஆக போகுதுங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சிய தொகுத்து வழங்க நான் ரெடியா இருக்கேன், சுந்தரி. நிகழ்ச்சியில முதலாவதா முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து வெட்டி வேறு வாசம் அப்படின்ற பாட்டை தாங்க கேட்க போறோம். 1985 பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் முதல் மரியாதை. ஒரு முழுமையான கிராமத்து கதைய பாரதி ராஜா சார் மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. அவருடைய கதைக்களம், கற்பனை திறம் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவல் தாங்க. இயக்குனர்

நேரம் 10:08 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில வரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்றது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா சலங்கை ஒளி படத்துல இருந்ததாங்க பாடல் வரப்போகுது. என்ன பாட்டு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, மௌனமான நேரம் அப்படின்ற பாட்டு தான். இந்த பாட்டு கேட்கவே ரொம்ப மெலோடியாக இருக்குங்க. எப்போவுமே மெலோடியான பாட்டு கேட்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த பாட்டும். பரத கலை மேலே பற்றுக்கொண்டு அதனால் காதல் ஏற்பட்டு காதலனும் காதலையும் பாடுற விதமாக அமைஞ்சிருக்கும் இந்த பாட்டு. எப்போவுமே கேட்குற மாதிரியான ஒரு எவர் கிரீன் சாங் அப்படின்னே சொல்லலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் பாடல் இதோ

நேரம் 10:13:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியான வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். சூப்பரான சாங்ஸ் கேட்டு நல்ல ஒரு வைப் மூடில் இருக்கும். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வான் மேகம் அப்படின்ற பாட்டு தாங்க கேட்க போகிறோம். KS சித்ரா குரலில் இளையராஜா இசையில் ஒரு வைபான சாங்னே சொல்லலாம். அதாவது பொதுவாக மலையில் நனைகிறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச விஷயம். அப்படி நனைகிறப்போ ஆட்டமும் பாட்டமும் தானாக வரும். இந்த பாட்டை பார்க்குறப்பவும் சரி கேட்குறப்பவும் சரி நம்மளை அறியாமையே ஆட ஆரம்பிச்சிருவோம். பாடல் வரிகள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக எழுதியிருப்பார் வைரமுத்து. இந்த வைபான சாங் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாமா?

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:20 நெருங்கியாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா நெஞ்சத்தை கிள்ளாதே படத்திலிருந்து பருவமே புதிய பாடல் பாடு அப்படின்ற பாட்டு கேட்க போகிறோம். இதை பொதுவாக ஜாகிங் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷூ போட்டு ஓடுற சவுண்டு வந்து அந்த பேக்ரவுண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், அதுவும் குறிப்பாக அந்த வாய்ஸ் மாடுலேஷன் கேட்கவே செம்மையாக இருக்குங்க. சரி வாங்க, நம்மளும் ஒரு ஜாகிங் போயிட்டு வந்துடலாமா?

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: அதாவது அவர் என்ன சொல்ல வரார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
5: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
4: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
4: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

நேரம் 10:27:30 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா மெல்ல திறந்தது கதவு. அந்த படத்துல இருந்து வா வெண்ணிலா அப்படின்ற ஒரு அழகான பாட்டை கேட்டு ரசிக்க போறோம். இந்த படம் 1986 வந்த படம், வசூல் சாதனை படைச்ச படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்களா, இளையராஜாவும் MS விஸ்வநாதனும் சேர்ந்து இசை அமைச்சது தாங்க இந்த படத்துடைய ஹைலைட். படத்தில் எல்லா பாட்டும் அடி தூள்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த வா வெண்ணிலா இந்த பாட்டுடைய ஹைலைட்டே ஜானகி அம்மாவுடைய அந்த ஹம்மிங் இருக்குள்ளையா, அல்டிமேட்டாக இருக்குங்க. நாமளும் சேர்ந்து அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா?

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.

0: பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடல் வேதம் புதிது திரைப்படத்துல இருந்து கண்ணுக்குள் 100 நிலவா அப்படின்ற பாட்டு தான் கேட்க போறோம். பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த ஒரு அற்புதமான படம்னே சொல்லலாம். தேவேந்திரன் இசையில இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானதுங்க. நாமளும் பாடல் கேட்டு மீண்டும் இணையலாமா?

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தாம்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்போயே கொடுப்பீங்களா, பெட்டியில் கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்கில் போடுவீங்களா, இல்லை நாடே நேரில் வரணுமா சொல்லுதாயி?
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துதாயி, நிறைய செலவு இருக்குது.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 1,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயை நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுப்ட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வெத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
5: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
6: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
7: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
4: அது வந்துனே,
7: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு?

0: இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா வறுமையின் நிறம் சிவப்பு, அந்த திரைப்படத்திலிருந்து சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது அப்படின்ற ஒரு போட்டி பாடல், அதாவது ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் இன்னொருத்தருங்க வந்து பாடிட்டே இருப்பாங்க. இது ஒரு போட்டி பாட்டு. ஒரு புரட்சிகரமான சிந்தனை உள்ள, வேலை கிடைக்காம வறுமையில் வாடுற இளைஞர்களுடைய கதை தான் இந்த படம். 1980 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியானது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் அழகான பாடல் இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு மெலோடியான சாங் தாங்க. என்ன படம், என்ன பாட்டு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். இதய தாமரை படத்துல இருந்து ஒரு காதல் தேவதை அப்படின்ற பாட்டை தாங்க கேட்க போறோம். 1989 வந்த இந்த திரைப்படம், அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்களை குறிப்பா காலேஜில் படித்த பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டுன்னு சொல்லலாம். கல்லூரி வாழ்க்கையில் காதல் வர்றது இயல்பு தான். இயற்கையோடைய கம்பேர் பண்ணி பாடுற அழகே தனித்தாங்க. அந்த பாட்டுடைய அந்த வரிகள்லையே வரும், அதாவது கல்லூரி வாழ்க்கையில் காதல் ஏன் வந்தது அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டை கேட்டுட்டு மறுபடியும் காலேஜ் லைஃபுக்கே போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பாடல் கேட்டலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில்

ஒழித்த பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்த எல்லா பாடல்களும் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே. இன்னைக்கு எடுக்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம். அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் கேட்கலாம்.

நேரம் 11:38. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்கலாமா?

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

மஞ்சப்பை திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒழித்து முடித்த நேரம் 11:49. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா கோ திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்கலாமா?

நேரம் 12:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் என்ஏ அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாடல் கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் வயலின், வைத்தீஸ்வரன் கோயில் வி பார்த்தசாரதி மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல் 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 பெருமை மிகு பாரதம், கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரை சித்திரம், எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல் 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தன்றல் திரைசை பாடல். 2:55 வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல் 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறுவதைத் தொடர்ந்து மாலை 5:27 குரல் அமுதம் 292 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. 5:30 மதுரத்தன்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் இந்த பாடல்கள் இசைக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:40 மதுரத்தன்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தன்றல். 7:10 சிவகாசி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஏ முருகன். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல். இரவு 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். சென்னை அஞ்சலாக. படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சல் 8:05 மதுரத்தன்ற. 8:30 இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் பி வி ராமன் மற்றும் பி வி லக்ஷ்மணன் அவர்களின் டூயட் பாடல்கள் கேட்கலாம். ஆங்கில நிகழ்ச்சி. சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 9:15 மதுரத்தன்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 அன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் ஆகும். நேர்களை இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்

0: சங்கீத சாரலில் என்ஏ அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோவில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் எவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி எல் கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்சோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்சோடன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டோரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும்

குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் பாரதிதாசன் இயற்றி, டி கே ஜெயராமன் இசையமைத்து, டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல்.

Ini tak hingga sempurna.

மெலிசை பாடல் கேட்டோம். நேரம் ஒரு மணி, ஆகாஷவாணி இனி

0: ஏற்பாடாயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபா லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்க.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: நேரம் 1:10.
1: ஆகாஷ்வாணி. பெருமைமிகு பாரதம். கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி. உரைச்சித்திரம் எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன்.
2: ஹம்பி என்பது இந்தியாவின் மிகச்சிறந்த வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை செல்வங்களில் ஒன்றாகும்.
3: இது கர்நாடக மாநிலத்தில் முன்பு பெல்லாரி மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய விஜயநகர மாவட்டத்தில் துங்கபத்திரை நதிக்கரையில் பாறைகளும் மலைகளும் சூழ்ந்த இயற்கை எழில் குஞ்சும் பகுதியில் அமைந்திருக்கிறது.
2: விஜயநகர பேரரசின் தலைநகரமாக 14 முதல் 16 வரை இது விளங்கியது. இன்று ஹம்பி

0: அதன் இடிபாடுகள் கோவில்கள், மண்டபங்கள், அரண்மனைகள் மற்றும் கற்சிற்பங்களால் உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக திகழ்கிறது.
1: ஹம்பியின் கட்டிடக்கலை விஜயநகர கட்டிடக்கலை என்ற தனித்துவமான பாணியை உருவாக்கியது. இதில் திராவிடக்கலை, இந்தோ இஸ்லாமிய கலை மற்றும் உள்ளூர் கன்னட மரபுக்கலை ஆகியவை ஒன்றிணைந்து காணப்படுகின்றன.
0: நாம் ஹம்பிக்கு செல்லும் முன் பொதுவாக தென்னிந்திய கட்டிடக்கலையின் வரலாற்று சிறப்புகள் மற்றும் பண்பாட்டு மகத்துவம் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம்.
1: தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் பல நூற்றாண்டுகளாக வளர்ச்சி பெற்ற இந்த கட்டிடக்கலை அரசியல், சமயம், கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப அறிவின் சிறந்த வெளிப்பாடாக விளங்குகிறது.
0: தென்னிந்திய கட்டிடக்கலையின் வரலாறு என்பது சங்க காலத்திலிருந்தே தொடங்குகிறது. ஆரம்ப காலங்களில் மரம், செங்கல் மற்றும் மண் போன்ற பொருட்களை கொண்டு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டன.
1: பின்னர் கற்களை பயன்படுத்தும் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த போது பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குகை கோவில்களும் கற்றளி கோவில்களும் தோன்றின.
0: கற்றளி கோவில்கள் என்றால் கற்களை வெட்டி செதுக்கி ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணாம்பு போன்ற எந்த கலவையும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட கோவில்கள் கற்றளிகளாகும்.
1: பல்லவர் காலமான கிபி 6-9 வரை தென்னிந்திய கட்டிடக்கலையின் பொற்காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது.
0: அதன் பின்னர் சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் ஆட்சி காலங்களில் இந்த கலை மேலும் செழித்து வளர்ந்தது.
1: தென்னிந்திய கட்டிடக்கலையின் முக்கிய வடிவம் திராவிட கட்டிடக்கலை ஆகும்.
0: இது வட இந்திய கட்டிடக்கலையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளது.
1: திராவிட கட்டிடக்கலையின் முக்கிய கூறுகள் எவை என்றால், கோவிலின் நுழைவு வாயிலின் மேல் உயரமாக அமைக்கப்படும் கோபுரம் என்பது தென்னிந்திய கோவில்களின் அடையாளமாக விளங்குகிறது.
0: பல அடுக்குகளுடன் உருவாக்கப்படும் கோபுரங்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோவில் போன்றவை பிரம்மாண்டமான கோபுரங்களுக்கு புகழ்பெற்றவை.
0: கருவறையின் மேல் அமைக்கப்படும் கோபுர வடிவமைப்பே விமானம் எனப்படுகிறது. இது கோவிலின் மிக புனிதமான பகுதியை குறிக்கிறது. சோழர் கால கோயில்களில் விமானங்கள் மிகவும் உயரமாகவும் கலைநயத்துடனும் கட்டப்பட்டன.
1: மூலவர் சிலை அமைந்துள்ள பகுதி கருவறை எனப்படும். இது கோவிலின் ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது.
0: பல்லவர்கள் தென்னிந்திய கட்டிடக்கலையின் முன்னோடிகளாக கருதப்படுகின்றனர்.
1: காஞ்சிபுரம் மற்றும் மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் பல்லவர் காலத்தின் சிறந்த படைப்புகள் காணப்படுகின்றன. சோழர் காலம் தென்னிந்திய கட்டிடக்கலையின் உச்சகட்ட வளர்ச்சி காலமாக கருதப்படுகிறது. குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலங்களில் பல பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன.
0: தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெருவுடையார் கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது.
1: பாண்டியர் ஆட்சியில் கோவில்களின் கோபுரங்கள் பெரிதும் வளர்ச்சி பெற்றன. அவர்கள் கோவில்களின் விரிவாக்கம் மற்றும் அலங்காரத்தில் அதிக கவனம் செலுத்தினர்.
0: மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டியர் மற்றும் நாயக்கர் கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.
1: 14-17 வரை விஜயநகர பேரரசு தென்னிந்திய கட்டிடக்கலையில் புதிய பரிணாமத்தை உருவாக்கியது.
0: விஜயநகர பேரரசின் பின்னர் நாயக்கர்கள் தென்னிந்திய கோயில்களை விரிவுபடுத்தினர்.
1: இதேபோல் கேரளாவின் காலநிலை மற்றும் புவியியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அங்குள்ள கட்டிடக்கலை தனித்துவமாக வளர்ந்தது. அந்த வளர்ச்சியின் சிறப்பு அம்சங்களாக திகழ்பவை சாய்வான கூரைகள், மரக்கட்டுமானங்கள், மழைநீரை தாங்கும் வடிவமைப்பு, இயற்கை காற்றோட்ட அமைப்பு போன்றவை ஆகும்.
0: தென்னிந்திய கட்டிடக்கலையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் சிற்பக்கலையாகும். கோயில்களின் சுவர்கள், தூண்கள் மற்றும் கோபுரங்கள் அனைத்தும் தெய்வங்கள், அரசர்கள், நடன கலைஞர்கள், விலங்குகள் மற்றும் புராண கதைகளை சித்தரிக்கும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன.
1: தென்னிந்திய கட்டிடக்கலை இந்தியாவை தாண்டி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் காணப்படும் பல கோவில்கள் திராவிட கட்டிடக்கலையின் செல்வாக்கை காட்டுகின்றன. இப்போது நாம் மீண்டும் ஹம்பிக்கு செல்வோம்.
0: ஹம்பியின் கட்டிடங்களில் பெரும்பாலும் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஹம்பி முழுவதும் பரவியுள்ள பெரிய பாறைகள் இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தன. அந்த பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட கோயில்கள் மற்றும் மண்டபங்கள் இன்றும் பொறியியல் அதிசயங்களாக கருதப்படுகின்றன.
1: கட்டிடங்கள் வெறும் அழகிற்காக மட்டுமல்லாமல் பாதுகாப்பு, மத வழிபாடு, நீர்ப்பாசனம் மற்றும் அரச ஆட்சி ஆகிய அனைத்திற்கும் ஏற்றவாறு திட்டமிடப்பட்டிருந்தன.
0: ஹம்பியின் முக்கிய கட்டிடங்களில் ஒன்றான விருபாக்ஷா கோவில் திராவிட கோவில் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும்.
1: இந்த

0: கோவிலில் உயரமான ராஜகோபுரம், நீளமான மண்டபங்கள், அழகிய தூண்கள் மற்றும் புராண ஓவியங்கள் காணப்படுகின்றன.
1: கோயிலின் கருவறை, முன்மண்டபம், நடன மண்டபம் போன்ற பகுதிகள் மிக துல்லியமான கணித அளவுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த கோயில் இன்னும் வழிபாட்டில் இருப்பது அதன் கட்டிட திறமையை வெளிப்படுத்துகிறது.
0: இங்குள்ள விட்டலா கோவில் என்பது ஹம்பியின் கட்டிடக்கலையின் உச்சமாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள கற்சிற்ப தேர், அதாவது ஸ்டோன் சாரியட், உலக புகழ் பெற்றது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த தேரின் சக்கரங்கள் கூட மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
1: மேலும் இக்கோவிலில் காணப்படும் இசை தூண்கள் மிகவும் வியப்பூட்டுகின்றன. அந்த தூண்களை மெதுவாக தட்டினால் இசை ஒலிகள் எழும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது அக்கால பொறியியல் மற்றும் ஒலியியல் அறிவின் மேம்பாட்டை காட்டுகிறது.
0: மேலும் தாமரை அரண்மனை என்பது ஹம்பியில் காணப்படும் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதன் வளைந்த வான்கதவுகள், குவி மாடங்கள் மற்றும் தாமரையை போன்ற வடிவமைப்பு பாரசீக மற்றும் இஸ்லாமிய கலை தாக்கத்தை காட்டுகின்றன.
1: அதே சமயம் அதன் அடிப்படை அமைப்பில் தென்னிந்திய கட்டிட பாணியும் காணப்படுகிறது. இதனால் ஹம்பி ஒரு கலாச்சார சங்கமமாக இருந்தது என்பதை அறியலாம்.
0: எலிஃபன்ட் ஸ்டேபிள்ஸ் என்பது அரச யானைகளுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான தொழுவங்களாகும். இதில் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்ட 11 பெரிய அறைகள் உள்ளன.
1: ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனி குவி மாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டிடம் இஸ்லாமிய வளைவுகளும் இந்திய கலைப்பாணியும் இணைந்த ஒரு சிறந்த வடிவமாகும்.
0: ஹம்பியின் கட்டிடக்கலையில் நீர்ப்பாசன அமைப்புகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் போன்ற அமைப்புகள் அந்த கால நகர வாழ்க்கையை நமக்கு பறைசாற்றுகின்றன.
1: மழை நீரை சேமித்து நகரம் முழுவதும் பகிர்ந்தளிக்கும் திறமையான அமைப்புகள் நகர திட்டமிடலின் மேம்பாட்டை எடுத்துக்காட்டுகின்றன.
0: ஹம்பியின் சந்தைகள், தெருக்கள் மற்றும் மண்டபங்களும் கட்டிடக்கலையின் முக்கிய அம்சங்களாகும். கோவில்களை சுற்றி நீண்ட சந்தை தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
1: அவற்றின் இருபுறங்களிலும் தூண்களுடன் கூடிய கடைகள் இருந்தன. இது ஹம்பி ஒரு மத மையம் மட்டுமல்ல, சர்வதேச வர்த்தக மையமாகவும் இருந்ததை நிரூபிக்கிறது.
0: ஹம்பியை பற்றி நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள முதலில் நாம் செல்லவிருப்பது விருப்பாக்ஷா கோவில். விருப்பாக்ஷா கோவில் என்பது கர்நாடக மாநிலத்தின் ஹம்பியில் அமைந்துள்ள மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற இந்து கோவில்களில் ஒன்றாகும்.
1: இது விஜயநகர பேரரசின் ஆன்மீக மையமாக விளங்கியது. இந்த கோவில் சிவபெருமானின் ஒரு வடிவமான விருப்பாக்ஷர் என்பவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஹம்பி நகரின் இதய பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் முக்கிய அங்கமாகும்.
0: பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் வழிபாடு நடைபெற்று வரும் இந்த கோவில் இந்திய கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது.
1: இந்த கோயிலின் வரலாறு 7ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் சிறிய ஆலயமாக இருந்த இது பின்னர் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக விரிவுபடுத்தப்பட்டது.
0: குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கோவிலின் பல பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டன. அவரின் முடிசூட்டு விழாவும் இந்த கோவிலில் நடைபெற்றதாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன.
1: விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த பின்னரும் இந்த கோயில் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு அதன் பிரம்மாண்டமான ராஜகோபுரமாகும். சுமார் 50 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கோபுரம் தொலைவிலிருந்தே கண்களுக்கு தென்படும்.
1: 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் திராவிட கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. கோபுரத்தின் மேல் பகுதியில் பல தெய்வ சிற்பங்கள், யாழிகள், புராண காட்சிகள் மற்றும் அலங்கார வடிவங்கள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன.
0: வெள்ளை நிற சுண்ணாம்பால் பூசப்பட்ட மேல்பகுதி மற்றும் கற்சிற்பங்களால் ஆன அடிப்பகுதி கோபுரத்திற்கு தனித்துவமான அழகை அளிக்கின்றன.
1: கோயிலின் உள்ளமைப்பும் மிகவும் சிறப்பானது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நீண்ட மண்டபங்கள், தூண்கள் மற்றும் சிற்பங்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன. ஒவ்வொரு தூணிலும் புராண கதைகள், தெய்வ உருவங்கள் மற்றும் விலங்கு வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன.
0: இந்த சிற்பங்கள் அக்கால கலைஞர்களின் திறமையையும் கற்பனையையும் வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் முக்கிய கருவறையில் விருப்பாக்ஷர் லிங்க வடிவில் வழிபடப்படுகிறார். அருகில் பார்வதி தேவிக்கான சன்னதியும் அமைந்திருக்கிறது.
1: இந்த கோயிலின் மற்றொரு முக்கிய அம்சம் அதன் ஓவியங்கள் ஆகும். மண்டபங்களின் மேற்கூரைகளில் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் சிவபுராணம் தொடர்பான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன.
0: இயற்கை வண்ணங்களை கொண்டு வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் தெளிவாக காணப்படுகின்றன. இது விஜயநகர கால ஓவியக்கலையின் உயர்ந்த தரத்தை வெளிப்படுத்துகின்றது.
1: விருப்பாக்ஷா கோவிலின் அருகே துங்கபத்ரா நதி

0: ஓடுகிறது. இந்த நதி கோயிலின் ஆன்மீக சூழலை மேலும் அழகுபடுத்துகிறது.
1: பக்தர்கள் நதியில் புனித நீராடி பின்னர் கோவிலுக்குள் சென்று வழிபடுவது வழக்கமாக உள்ளது.
0: நதிக்கரையில் அமைந்துள்ள கற்சிற்ப மண்டபங்கள் மற்றும் படிக்கட்டுகள் அக்கால நகர திட்டமிடலின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன.
1: இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக வருடாந்திர ரதோற்சவம் மற்றும் மகா சிவராத்திரி விழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன.
0: விழா காலங்களில் கோயில் முழுவதும் விளக்குகள், மலர்கள் மற்றும் இசையால் அலங்கரிக்கப்படுகிறது. பாரம்பரிய நடனங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் மத சடங்குகள் கோயிலின் ஆன்மீக மகத்துவத்தை உயர்த்துகின்றன.
1: இன்றைய காலத்தில் விருப்பாக்ஷா கோவில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் ஈர்க்கும் முக்கிய தலமாக உள்ளது.
0: வரலாறு, ஆன்மீகம், கலை மற்றும் கட்டிடக்கலை ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க செய்யும் அரிய இடமாக இது திகழ்கிறது. ஹம்பியின் அடையாளமாக விளங்கும் இந்த கோயில் இந்திய பாரம்பரியத்தின் நிலையான சின்னமாக என்றும் போற்றப்படுகிறது.
1: அடுத்து வருவது விட்டலா கோவில். விட்டலா கோவில் என்பது ஹம்பியில் அமைந்திருக்கும் மிக பிரபலமான மற்றும் கலைநயமிக்க கோவில்களில் ஒன்றாகும்.
0: இது விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை சிறப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டும் அற்புதமான நினைவு சின்னமாக திகழ்கிறது.
1: இந்த கோவில் விஷ்ணுவின் ஒரு வடிவமான விட்டலருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
0: ஹம்பியில் உள்ள அனைத்து நினைவு சின்னங்களிலும் மிகவும் கருத்தை கவரும் இந்த கோயில் அதன் கற்சிற்பங்கள், இசை தூண்கள் மற்றும் புகழ்பெற்ற கல் தேரால் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது.
1: விட்டலா கோவிலின் கட்டுமானம் 15ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் விஜயநகர பேரரசின் பல மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டது.
0: குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கோயில் மிக பிரம்மாண்டமாக மாற்றப்பட்டது. விஜயநகர பேரரசு செல்வ செழிப்பின் உச்சியில் இருந்த காலத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டதால் இதன் ஒவ்வொரு பகுதியும் அரச மரபின் பெருமையையும் கலை நுணுக்கத்தையும் பிரதிபலிக்கின்றன.
1: இந்த கோவிலின் மிகப்பெரிய அடையாளம் ஸ்டோன் சாரியட் எனப்படும் கல் தேராகும். இந்தியாவின் புதிய 50 ரூபாய் நோட்டிலும் இடம்பெற்றுள்ள இந்த தேரானது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான கலைப்பணியாகும்.
0: இது கருடன் வாகனத்திற்கான சிறிய ஆலயமாக கட்டப்பட்டது. தேரின் சக்கரங்கள், அச்சுகள் மற்றும் அலங்கார வடிவங்கள் அனைத்தும் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: உண்மையான மரத்தேரை போல தோன்றும் இந்த கல் தேரை உருவாக்கிய கலைஞர்களின் திறமை உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது.
0: கோயிலின் மற்றொரு முக்கிய சிறப்பு அதன் இசை தூண்களாகும். மகாமண்டபத்தில் அமைந்துள்ள இந்த தூண்களை மெதுவாக தட்டினால் இசை ஒலிகள் எழும்.
1: ஒவ்வொரு தூணும் வெவ்வேறு இசைக்கருவிகளின் ஒலியை போன்ற சத்தத்தை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: இதனால் இவை மியூசிக்கல் பில்லர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன.
1: கல் போன்ற கடினமான பொருளிலிருந்து இசை உருவாகும் அற்புதம் என்பது அக்கால இந்தியர்களின் ஒலியியல் அறிவையும் பொறியியல் திறமையையும் வெளிப்படுத்துகிறது.
0: விட்டலா கோயிலின் கட்டிட அமைப்பு திராவிட கலையின் உச்சநிலையை பிரதிபலிக்கிறது.
1: நீண்ட மண்டபங்கள், தூண்கள், திறந்தவெளி முற்றங்கள் மற்றும் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கோவிலின் அழகை மேலும் உயர்த்துகின்றன.
0: ஒவ்வொரு தூணிலும் தெய்வ உருவங்கள், யாளிகள், யானைகள், குதிரைகள் மற்றும் புராண கதைகள் மிக துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ளன.
1: கோவிலின் மகாமண்டபம் மிகவும் பிரபலமான பகுதியாகும். இதில் பல வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் கண்கவர் தோற்றத்தை அளிக்கின்றன.
0: இந்த மண்டபத்தில் அக்காலத்தில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. விட்டலா கோவிலின் சிற்பங்களில் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாகவத புராண கதைகள் காணப்படுகின்றன.
1: போர்க்கள காட்சிகள், வேட்டையாடும் காட்சிகள், நடன கலைஞர்கள் மற்றும் விலங்குகள் போன்றவை உயிர்ப்புடன் செதுக்கப்பட்டுள்ளன. கற்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் தொழில்நுட்பம் பெரிய தூண்களை நிலைத்திருக்கச் செய்யும் அமைப்பு மற்றும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் கட்டிடம் சேதமடையாமல் இருக்கும் வலிமை ஆகியவை அக்கால பொறியியல் மேம்பாட்டின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
0: இந்திய தொல்லியல் துறை இந்த கோயிலை பாதுகாத்து பராமரித்து வருகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து வரலாற்று ஆர்வலர்கள், கட்டிடக்கலை மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலை காண வருகிறார்கள்.
1: சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் விட்டலா கோவில் மிக அழகாக காட்சியளிக்கிறது. அந்த நேரங்களில் கற்சிற்பங்களின் மேல் விழும் தங்க நிற ஒளி கோவிலின் அழகை பல மடங்கு உயர்த்துகிறது.
0: அடுத்த அடுத்து வரும் ஹம்பியின் அதிசயம் லோட்டஸ் மஹால். இது விஜயநகர பேரரசின் ராணி மற்றும் அரச குடும்ப பெண்களுக்காக கட்டப்பட்ட முக்கிய அரண்மனை கட்டிடமாக கருதப்படுகிறது.
1: தாமரை மாளிகை என்று பொருள்படும் இந்த கட்டிடம்

0: அதன் தாமரைப்பூ போன்ற வடிவமைப்பினால் இந்த பெயரை பெற்றது.
1: இந்திய மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகளின் அழகான சங்கமமாக விளங்குகிறது லோட்டஸ் மஹால்.
0: உயரமான மதில்கள் மற்றும் காவல் கோபுரங்களால் சூழப்பட்ட வளாகத்தின் மையத்தில் தாமரை அரண்மனை அமைந்திருக்கிறது.
1: இந்த கட்டிடத்தின் முக்கிய சிறப்பு அதன் வடிவமைப்பாகும். வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும் போது மலர்ந்த தாமரை பூவை போல இது தோன்றுகிறது. கட்டிடத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ள குவிமாடங்கள் மற்றும் வளைந்த ஜன்னல்கள் தாமரையின் இதழ்களை போன்ற தோற்றத்தை அளிக்கின்றன.
0: இந்த மாளிகை இரண்டு அடுக்குகளை கொண்டது. முதல் அடுக்கில் திறந்தவெளி மண்டபங்கள் மற்றும் வளைந்த நடைபாதைகள் உள்ளன. இரண்டாவது அடுக்கில் சிறிய அறைகள் மற்றும் பார்வை மாடங்கள் உள்ளன.
1: லோட்டஸ் மஹாலின் மற்றொரு சிறப்பு அதன் குளிரூட்டும் அமைப்பாகும். அக்காலத்தில் இயற்கை முறையில் குளிர்ச்சி ஏற்படுத்தும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மாளிகையின் சுவர்களுக்குள் நீர்வழிகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கலாம் என்றும் அவற்றின் மூலம் காற்று குளிர்ச்சியாக மாறியிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கட்டிடத்தின் தூண்கள் மற்றும் வளைவுகள் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
0: ஒவ்வொரு தூணிலும் மலர் வடிவங்கள் மற்றும் அலங்கார செதுக்கல்கள் காணப்படுகின்றன. வளைந்த ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் கட்டிடத்திற்கு மென்மையான தோற்றத்தை அளிக்கின்றன.
1: விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த போது ஹம்பியின் பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. ஆனால் தாமரை மாளிகை பெரிதாக சேதமடையாமல் தப்பித்த சில கட்டிடங்களில் ஒன்றாகும். எலிஃபன்ட் ஸ்டேபிள்ஸ் அரச யானைகளுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகையாகும். ஹம்பியில் உள்ள மற்ற நினைவு சின்னங்களைப் போலவே இந்த கட்டிடமும் விஜயநகர பேரரசின் செழிப்பு, இராணுவ வலிமை மற்றும் கட்டிடக்கலை திறமையை வெளிப்படுத்துகிறது. யானைகள் அக்காலத்தில் அரச மரியாதையின் அடையாளமாகவும் போரில் முக்கிய ஆயுதமாகவும் கருதப்பட்டதால் அவற்றுக்காக இவ்வளவு அழகிய மற்றும் வலிமையான கட்டிடம் அமைக்கப்பட்டது.
0: இந்த பகுதி அரச குடும்பத்தினரின் தனிப்பட்ட வளாகமாக இருந்தது. யானைகள் அரச அணிவகுப்புகள், திருவிழாக்கள் மற்றும் போர்க்களங்களில் பயன்படுத்தப்பட்டதால் அவற்றை பாதுகாப்பாக பராமரிப்பது மிகவும் முக்கியமானதாக இருந்தது.
1: வரலாற்றாளர்களின் கருத்துப்படி இங்கு அரச குடும்பத்திற்கு சொந்தமான சிறப்பு யானைகள் தங்க வைக்கப்பட்டிருந்தன.
0: இந்த கட்டிடத்தின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கட்டிட அமைப்பாகும். எலிஃபன்ட் ஸ்டேபிள்ஸ் நீண்ட வரிசையில் அமைந்திருக்கும். 11 பெரிய அறைகளை கொண்டிருக்கும்.
1: ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனி குவிமாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: இந்த குவிமாடங்கள் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன. சில குவிமாடங்கள் இஸ்லாமிய பாணியில் வட்ட வடிவமாகவும் சில இந்திய கோவில் விமானங்களைப் போன்ற வடிவத்திலும் இருக்கின்றன.
1: இந்திய மற்றும் பாரசீக கலை அம்சங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் விஜயநகர பேரரசின் திறந்த கலாச்சார மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது.
0: ஹேமகுட்டா ஹில் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் என்பது ஹம்பியின் மிக பழமையான மற்றும் அமைதியான வரலாற்று தலங்களில் ஒன்றாகும். இது விருபாக்ஷா கோவில் அருகே அமைந்திருக்கிறது. ஒரு சிறிய மலைப்பகுதியாகும் இது.
1: இந்த மலை முழுவதும் பல பழமையான கோயில்கள் மற்றும் மண்டபங்களால் நிரம்பியுள்ளது. ஹம்பியின் மற்ற பிரம்மாண்ட கட்டிடங்களைப் போல இங்கு இல்லாமல் இது மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஆன்மீக உணர்வை அளிக்கும் இடமாக திகழ்கிறது.
0: ஹேமகுட்டா என்ற பெயருக்கு தங்கமலை என்று பொருள். ஹேமகுட்டா ஹில் டெம்பிள் காம்ப்ளெக்ஸின் மிக முக்கிய சிறப்பு அதன் பழமையான கோவில்களாகும். இந்த கோவில்கள் பெரும்பாலும் 9ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
1: விஜயநகர பேரரசு உருவாகும் முன்பே இங்கு பல ஆலயங்கள் இருந்துள்ளன. இதனால் ஹம்பியின் பழமையான மத வரலாற்றை அறிய இந்த இடம் மிகவும் முக்கியமானதாகும். சில கோவில்களில் கற்சிற்பங்களும் தெய்வ உருவங்களும் இன்னும் நன்றாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. அமைதியான சூழல் காரணமாக இன்று கூட பலர் இங்கு அமர்ந்து இயற்கையையும் வரலாற்றையும் ரசிக்கிறார்கள்.
0: விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த பின்னரும் இந்த மலைப்பகுதியில் உள்ள பல கோவில்கள் நிலைத்திருக்கின்றன. இந்திய தொல்லியல் துறை இந்த பகுதியை பாதுகாத்து வருகிறது. இன்று உலகம் முழுவதிலும் இருந்து வரலாற்று ஆர்வலர்கள், பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிடுகின்றனர்.
1: அடுத்ததாக வருவது ராணி குளியல் குளம். இந்த குளம் ஹம்பியில் அமைந்துள்ள விஜயநகர பேரரசின் மிகவும் அழகிய மற்றும் தனித்துவமான கட்டிடங்களில் ஒன்றாகும்.
0: வெளிப்புறத்தில் எளிமையாக தோன்றும் இந்த கட்டிடம் அதன் உள்ளமைப்பில் மிகுந்த கலைநயத்தையும் செழிப்பையும் வெளிப்படுத்துகிறது.
1: ராணி குளியல் குளம் ஹம்பியின் அரச வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடம் சுமார் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று

0: பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இந்த கட்டிடத்தின் முக்கிய அம்சம் அதன் பெரிய நீர்த்தொட்டியாகும். கட்டிடத்தின் மையப்பகுதியில் சுமார் 15 மீட்டர் அகலத்தில் செவ்வக வடிவ குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தை சுற்றி அழகிய நடைபாதைகள் மற்றும் திறந்த மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தில் நீர் நிரப்புவதற்கும் வெளியேற்றுவதற்கும் சிறப்பான நீர்வழி அமைப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது.
1: ராணி குளியல் குளத்தின் உள்ளமைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. நீண்ட வரிசையில் அமைந்திருக்கும் வளைந்த நடைபாதைகள், சிறிய ஜன்னல்கள் மற்றும் அலங்கார மாடங்கள் இந்த இடத்திற்கு ராஜமரியாதையான தோற்றத்தை அளிக்கின்றன. சுவர்களிலும் மாடங்களிலும் மலர் வடிவங்கள் மற்றும் அழகிய அலங்கார செதுக்கல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக வளைந்த வான்கதவுகள் இஸ்லாமிய கட்டிடக்கலை தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன.
0: இந்த கட்டிடத்தில் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணி தெளிவாக காணப்படுகிறது. வெளிப்புறம் எளிமையாக இருந்தாலும் உள்ளே நுழைந்தவுடன் அழகிய வளைவுகள் மற்றும் திறந்த மண்டபங்கள் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன.
1: ஹம்பியில் அமைந்துள்ள ஹசாரா ராமர் கோயில் மிகவும் முக்கியமான வரலாற்று மற்றும் கலைநயமிக்க கோவில்களில் ஒன்றாகும். இது விஜயநகர பேரரசின் அரச வளாகத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் ராமபிரானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகும். ஹம்பியில் உள்ள பல கோவில்களில் இருந்து மாறுபட்டு இந்த ராமர் கோவில் அதன் நுணுக்கமான இராமாயண சிற்பங்களுக்காக உலகப் புகழ் பெற்றதாகும்.
0: அசாரா ராமா என்ற பெயருக்கு 1000 ராமர்கள் என்று பொருள். கோயிலின் சுவர்களிலும் தூண்களிலும் ராமபிரானின் வாழ்க்கை சம்பவங்கள் எண்ணற்ற சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பதால் இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது.
1: இந்த ராமர் கோவில் 15ஆம் நூற்றாண்டில் தேவராயர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இது மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த கோவில் அரச மாளிகைகளுக்கு அருகில் அமைந்திருப்பதால் அரச குடும்பத்தினர் மற்றும் உயர் பதவி அதிகாரிகள் இங்கு வழிபட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
0: இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கற்சிற்பங்களாகும். கோயிலின் வெளிப்புற சுவர்களில் இராமாயண கதைகள் தொடர்காட்சிகளாக செதுக்கப்பட்டுள்ளன. ராமர் பிறப்பு, சீதா கல்யாணம், வனவாசம், ராவணன் சீதையை கடத்துதல், அனுமன் இலங்கை செல்லுதல் மற்றும் ராம ராவண போர் போன்ற முக்கிய சம்பவங்கள் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் ஒரு கல் ஓவிய புத்தகத்தைப் போல தோன்றுகின்றன.
1: கோவில்களின் சுவர்களில் இராமாயண காட்சிகளுடன் யானைகள், குதிரைகள், வீரர்கள் மற்றும் அரச அணிவகுப்புகளின் காட்சிகளும் காணப்படுகின்றன. இது விஜயநகர பேரரசின் இராணுவ வலிமை மற்றும் அரச மரபை வெளிப்படுத்துகிறது. சில சிற்பங்களில் அக்கால நடனக் கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் உருவங்களும் காணப்படுகின்றன. சில தூண்களில் விஷ்ணுவின் அவதாரங்கள் மற்றும் புராணக் கதைகள் காணப்படுகின்றன.
0: கோயிலின் மண்டபங்கள் திறந்தவெளி அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் இயற்கை ஒளி மற்றும் காற்றோட்டம் நன்றாக கிடைக்கிறது. கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் வலிமையாக நிற்கின்றது. அக்கால கலைஞர்களின் தொழில்நுட்ப திறமை மற்றும் கட்டிடக்கலை அறிவை இது வெளிப்படுத்துகிறது.
1: இந்த கோவிலின் உள்ளே ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணருக்கான சன்னதிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று சில சிலைகள் சேதமடைந்திருந்தாலும் கோவிலின் கட்டிட அமைப்பு இன்னும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளது.
0: இந்த ராமர் கோயிலின் அமைதியான சூழல் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது. ஹம்பியின் மற்ற கோவில்களைப் போல கூட்டம் அதிகமாக இல்லாததால் இங்கு அமைதியாக சுற்றி பார்க்க முடிகிறது.
1: அடுத்து நமது பார்வையில் படுவது லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். ஹம்பியில் அமைந்துள்ள இது மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வியப்பூட்டும் வரலாற்று சின்னங்களில் ஒன்றாகும். இது விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். ஹம்பியில் உள்ள மிகப்பெரிய ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகளில் உக்கிர நரசிம்மா சிலையும் ஒன்று. இதன் பிரம்மாண்டமான தோற்றம் மற்றும் சிற்ப கலைநுட்பம் காரணமாக உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிட வருகின்றனர்.
0: இந்த சிலை 1528ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசின் புகழ்பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சுமார் 6.7 மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை ஹம்பியின் மிகப்பெரிய சிற்பங்களில் ஒன்றாகும்.
1: நரசிம்மர் விஷ்ணுவின் அரை மனிதன், அரை சிங்கம் வடிவமான அவதாரமாக கருதப்படுகிறார். அவரின் கண்கள் பெரியதாகவும் முகம் வீரத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த சிலை உக்ர நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிலையின் பின்னால் 7 தலை கொண்ட ஆதிசேஷன் பாம்பு குடைபோல் விரிந்திருப்பது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
0: இந்த சிலையை சுற்றியிருந்த கோயில் பகுதி காலப்போக்கில் அழிந்துவிட்டது. இருப்பினும் இந்த இடத்தின் ஆன்மீக உணர்வு இன்னும் நிலைத்திருக்கிறது.
1: மொத்தத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் என்பது விஜய

0: நகர பேரரசின் கலை மற்றும் சிற்பக்கலை மேம்பாட்டின் உயிரோட்டமுள்ள சான்றாகும். ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான நரசிம்மர் சிலை இந்தியாவின் சிறந்த வரலாற்று சிற்பங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹம்பியின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் இந்த அற்புத நினைவுச் சின்னம் இந்திய பாரம்பரியத்தின் அழியாத அடையாளமாக திகழ்கிறது.
1: ஹம்பி என்பது இந்தியாவின் வரலாறு, கலை, கட்டிடக்கலை, ஆன்மீகம் மற்றும் இயற்கை அழகு ஆகிய அனைத்தையும் ஒருங்கே தன்னகத்தை கொண்டிருக்கும் ஒரு அற்புத பாரம்பரிய நகரமாகும். விஜயநகர பேரரசின் தலைநகராக விளங்கிய ஹம்பி இன்று உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக திகழ்கிறது. இங்கு காணப்படும் கோயில்கள், மாளிகைகள், கற்சிற்பங்கள் மற்றும் மண்டபங்கள் அனைத்தும் அக்கால இந்தியர்களின் கட்டிடக்கலை மற்றும் அறிவியல் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகின்றது.
0: விருப்பாக்ஷா கோவில், விட்டலா கோவில், லோட்டஸ் மஹால், எலிஃபன்ட் ஸ்டேபிள்ஸ், ஹசாரா ராமா டெம்பிள் போன்ற நினைவு சின்னங்கள் ஹம்பியின் கலைநயத்தையும் அரச செழிப்பையும் எடுத்து காட்டுகின்றன. குறிப்பாக கல்தேர்கள், இசைத்தூண்கள் மற்றும் நுணுக்கமான சிற்பங்கள் உலக மக்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கட்டிடமும் தனித்துவமான வரலாற்றை கூறுவதுடன் இந்திய பாரம்பரியத்தின் பெருமையையும் உணர்த்துகின்றன.
1: துங்கபத்ரா நதி மற்றும் பாறை மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழல் இந்த நகரத்திற்கு மேலும் அழகையும் அமைதியையும் அளிக்கிறது.
0: ஹம்பி ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகத்தை போன்றது. வரலாற்று ஆர்வலர்கள், புகைப்பட கலைஞர்கள், கட்டிடக்கலை மாணவர்கள் மற்றும் ஆன்மீக பயணிகள் அனைவருக்கும் இது சிறந்த இடமாக உள்ளது.
1: பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் வலிமையாக நிற்கும் ஹம்பியின் நினைவு சின்னங்கள் இந்தியாவின் பொற்கால நாகரிகத்தின் உயிரோட்டம் உள்ள சான்றுகளாக திகழ்கின்றன.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
3: திரு இசைப்பாடலாக குமுதம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை. சர்வம்.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர்

0: அவர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் மூன்றாம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16-17 தேதிகளில் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினரும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள், நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில் மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகளில் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதில் இருக்கக்கூடிய 700 மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமா தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சிப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற முதலாவது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: சின்னம்னு அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்தடி நீர் கடுமையா பாதிக்கப்பட்டு இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். சின்னம்னூர் பகுதியில, கம்பம் பகுதியில வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இயற்கை மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக

0: செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 500,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த ஒரு மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15:35 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்டு ரசிக்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல்ல பிரியா திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் கேட்கலாமா?

நேரம் 2:20 42 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்ததா சர்க்கரை தேவன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல்.

நேரம் 2:25 48 நொடிகளில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ் தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அடுத்ததா கனவே களையாதே திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் வருது காற்றலைகளில்.

நேரம் 2:32 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை திரண்டல் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் யூத் திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ராகவேந்திரா குரலில் ஒரு அருமையான பாடல் கேட்டுடலாமா?

திரைப்படத்தில இருந்து அழகான பாடல் ஒலித்து முடித்த நேரம் 2:43. மதுர திருநாள் நிகழ்ச்சியில அடுத்ததா ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிர வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வரேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நிறைவடைந்தது மதுரத்தின்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.
6: நிறைவு பெற்றது இன்றைய திரை கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் 4, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி PTO, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை PWD, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தருமபுரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஆணைக்கிடாங்கு, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில் ARG, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குழித்துறை, அடையாமடை, புத்தானணை, நாகர்கோவில், பூதபாண்டி, கொளச்சல், திருப்பரப்பு, பேச்சிப்பாறை, வாழப்பாடி ARG, உளுந்தூர்பேட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ARG ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கன்னிமார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், தியாகதுர்கம், சேலம் மாவட்டம் கருமாந்துறை ARG, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ARG ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, பெருங்குடி, பாரிஸ், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், கொடுமுடியாறு அணை, அரக்கோணம், ஈரோடு PTO, திருத்துறைப்பூண்டி, பன்ருட்டி, சத்தியமங்கலம், லால்பேட்டை, பாபநாசம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.

0: தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40°C மதுரையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 21.2°C கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7°C. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4°C உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, வேலூர் பகுதிகளில் 2.1°C முதல் 4°C வரை குறைந்திருந்தது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடர்க்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36°C ஆகவும் குறைந்த அளவு 27°C ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 21°C ஆகவும் குறைந்த அளவு 13°C ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29°C, குறைந்த அளவு வெப்பநிலை 21.2°C. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது மத்திய

அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் மதுரை வானொலியில் இனிதே மாலை நேர ஒளிபரப்பு துவங்குகிறது. தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது குரளமுதம்.

0: பொதுநல நோக்கில் குற்றமில்லாத நன்மையை ஏற்படுத்துமானால் பொய்கூட உண்மையினிடத்தில் வைத்து மதிக்கப்படும். குறள் எண் 292.
1: பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்.
0: பொதுநல நோக்கில் குற்றமில்லாத நன்மையை ஏற்படுத்துமானால் பொய்கூட உண்மையினிடத்தில் வைத்து மதிக்கப்படும். குறள் எண் 292.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை வானொலி நிலையம். நேர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் கேட்க இருக்கிறது மதுரத்தென்றல். இனிமையான பாடல்கள் இசைக்க காத்திருக்கிறது. முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இனிய பாடல்களோடு மதுரத்தென்றல். அடுத்து இசைக்க காத்திருக்கும் பாடல் சிவப்பு மல்லி திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா இணைந்து குரல் கொடுக்க பாடல் இதோ.

பாடலோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இசைக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல், அகழ் விளக்கு திரைப்படத்திற்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிப்பது மதுரத்தென்று. இணைய பாடல்களின் வரிசையில் இணைய காத்திருக்கிறது பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் அத்தியாலை வரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் கேட்டு இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்ற. நிறைவு பாடலாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நீ கேட்கலாம். இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 ஸ்பெஷல் பில்லிங்லம் ப்ரோக்ராம் சீரீஸ் ஆன் வேரியஸ் தீம் ரிகார்டிங் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சம்பா தாரடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும், பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம் கேட்க இருக்கின்றோம். இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி, 8:45 கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனஃபி ஆங்கிலத்தில் நிகழ்ச்சிகள், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் இசை நிகழ்ச்சி, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் நிகழ்ச்சிகள், 11:10 நிகழ்ச்சிகள்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. நாலுமுக்கு பகுதி திருநெல்வேலியில் 68 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழையளவாகவும் பதிவான குறிப்பிடத்தக்க மழையளவுகள் இதோ. வெப்பநிலை நிலவரமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கன்னியாகுமரியில் 21.2 செல்சியஸாகவும் மலைப்பகுதியில் கொடைக்கானலில் 12.7 செல்சியஸாகவும் இருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகின்றது. வடக்கு கடலோர தமிழக

நிலவும் வளிமண்டல சுழற்சியின் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்று தாழ்வு பாதை நிலவுகின்றது. இதுவரை கேட்டோம் வானிலை அறிவிப்பு.

நேரம் மாலை 6:10 இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து தொடர் இசை மழையாக கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இது உங்களுக்காக

கரியமான

0: செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்ஃப் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும் ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின் போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதி உள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த தெக்களூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 3 விக்கெட் இழப்புக்கு 60 எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வித் திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை

பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே இன்னைக்கு இருக்கலாம் மதுர தின்றல்.

0: எனக்கு நல்லா தெரியுமே மற்ற சாஸ்திரம், அத கணக்கு வச்சு சொல்லுறேன் உனக்கு
1: மாத்திரம். அத படிச்சு தெரிஞ்சுக்க
0: சின்ன

0: எப்படி தெரியும்? மனசுல அச்சா
1: நீ ரொம்ப பாக்குற, கண்ணில் தொக்கி போடுற,
0: அடி சொல்லு சொல்லு இன்னும் எங்க மச்சம் இருக்கு,
1: அதை சொல்லி போட்டா உனக்கு எங்க பிடிக்கும் இருக்கு,
0: ரசப்பு பொதுக்கு மேல தேன் குடிக்கும், வண்டு போல தத்தடிக்கும், மச்சம் ஒண்ணு என்ன முசுப்புது,
1: மாம்பழம் போல் விட பேரு கண்ணல் மனசு துடுக்குது.
0: அம்மா

0: சீக்கிரம் உள்ள குட்டி பிறக்குமா?
1: ஆ சார், தோ சார்.

0: நீ மூடி மூடி மறைச்சுக்கிட்டு எதுக்கு ஓடுற?
1: புதட்டு மேல தேன் குடிக்கும் வண்டு போல தத்தளிக்கும் மற்ற மொண்ணு என்ன பசுப்பது?
2: மாம்பழம் போல உடம்பெரு கண்ணளிக மனக்கம் அச்சத்தில்லை எதுக்கு இப்ப மனசு துடிக்குது?
1: எனக்கு நல்லா தெரியுமே மச்ச சாஸ்திரம், அத கணக்கு வச்சு சொல்லுற உனக்கு
2: மாத்திரம்.
1: சின்ன சின்ன புள்ளி மச்சா சொல்ல சேர்த்து எக்கச்சக்கா ரசப்பு புதுக்கு.

0: இன்னைக்கு கேட்கலாம் மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்ட செய்திகளாக
1: என்ற இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2025 ஆண்டு ஜூன் மாதம் முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணியாக 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து

0: வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மறுவாழ்வு சேவை மையங்களில் ஆலோசனை, இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழித்திறன் பயிற்சி, கண் பரிசோதனை, பார்வை குறைபாடுகள் மற்றும் அறிவுசார் குறையுடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இம்மாவட்டம் கீழப்பூங்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்தல், நீர் சேமிப்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் 26-27 கல்வியாண்டினை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் சீருடைகள், 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் சுமார் 88,098 மாணவர்களுக்கு சீருடையும், 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்களும் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள 1,117 அரசு பள்ளிகளிலும் 233 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களை, உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வழங்குவதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேலாக்கல் நடத்தப்பட உள்ளது என ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். காளையார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம்பட்டியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்குவேலி அம்பலத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையிலும், சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசின் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் விளை நிலம் காப்போம் இயக்கம் எனும் தேச பச்சாவோ அபியான் திட்டம் மாவட்டத்தில் உள்ள 445 கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தின் நன்மைகள், மண் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணூட்ட மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு, பசுந்தாள் உரம், இயற்கை உர பயன்பாட்டினை ஊக்குவித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தினையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் திட்டம் வகுக்கப்பட்டு கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விபரம், சினையூறு சதவீதம், கன்று ஈன்ற விபரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவு விவரங்கள் உள்ளிட்ட இவைகள் சேகரிக்கப்பட்டு இத்துறையின் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை கொண்டு சென்று உரிய சிகிச்சை பெற்று பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளனர்.
1: இதுவரை இடம்பெற்றது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான

0: முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவேக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலகத்தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், ஃபிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்திர சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டேனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சுலோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: ചെയ്തി. இன்றைய நமது பண்ணை செய்தியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: ஒரு ரெண்டு ரூம் மூணு ரூம் தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம்ல தனியா நம்ம பிக்லெட் வளர்த்துட்டோம், ஒரு 30-40 kg வந்துருச்சு அப்படின்னா இந்த பிக்லெட்டையும் அந்த பிக்லெட்டையும் மிங்கிள் பண்றது ரொம்ப கஷ்டம், சேர்த்துக்காது, சண்டை போடும். மொத்தமா இங்க உள்ள ஒரு 20 அனிமல் இங்க ஒரு 20 அனிமல் மொத்தமா ஒரு கூண்டுல விட்டோம்னா தனித்தனியா பிரிஞ்சு போய்க்கிடும், கொஞ்சம் நேரம் சண்டை போடாது. ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்தா இப்ப ஒன்னு ஒரு அனிமல் இங்க தொட்டில ஒரு அனிமல் அந்த தொட்டில ஒரு அனிமல் சேர்த்தோம்னா சண்டை போட ஆரம்பிச்சு முதல்ல இருந்தே சேர்த்து வளர்த்துடணும். ஒன்ஸ் பிரிச்சுட்டோம்னா பிக் சேர்க்க முடியாது. ஆப்போசிட் பாலினா சேர்ந்து கூட சேம் பாலினா வந்து சண்டை போடும். ஆன் பண்ணி வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். வெளியில இருந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்
2: இருக்கும் மக்களுக்கு ஒரு சேவை தான் பண்றோம். ஏன்னா அந்த வேஸ்ட் எல்லாம் எங்கேயாவது ஒரு மூலையில போய் கொட்டுவாங்க, குடல் வேஸ்ட் எல்லாம் கொட்டினாங்கன்னா அந்த இடையிலே ஸ்மெல் அடிக்கும், அது மக்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஆயிரும். இப்போ நம்ம பிக்லெட் போடத்துல 24-48 மணி அதிகபட்சத்துல உங்களுக்கு உரமா வந்துருது, செமிச்சு உரமா வந்துருது. இது எப்படி மாசுபடுத்தும் இல்ல? நாட்டுப்பன்றியை வந்து இந்த மாதிரி வளர்க்க முடியாது, அதோட தன்மைகள் அதிகமா இருக்கும். மனுஷன் வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு கூட அதோட தன்மைகள் இருக்கும். இன்னொன்னு, இதை வந்து ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், அந்த நாட்டுப்பன்றி எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. வளர்த்தாலே தாவ ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரிலாம் பண்ணும், அதோட குரோத் கம்மி. ஓபனா சொல்லப்படும் இதோட குரோத் அதிகமா இருக்கும், எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். பிக்லெட்டோட 10-12 அந்த மாதிரி போடும். லாபம் இல்லாத தொழில் கிடையாது. பன்றி வளர்த்தா யாரும் நஷ்டமானதே இதுவரையும் கிடையாது.
0: இதுவரை வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: உழவர் உலகம்.
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று சம்பா தாழடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் நேர்முகம். பங்கேற்கிறார் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள்.
2: வெள்ளி பொடியாறுவா.

0: சொல்லி அடிச்சாருவா, சொல்லி அடிச்சாருவா சோளத்து தடி நெல்காதிர, சொல்லி அடிச்சாருவா சோளத்து தடி நெல்காதிர. தனநானே நானே
1: லட்சுமி
0: தனநானி. அட காமாட்சி அக்கா வா வா.
1: என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு, இன்னும் விதைக்கிற வேலையே தொடங்கல, அதுக்குள்ள அறுவடைக்கு தயாரான மாதிரி பாட்டெல்லாம்.
0: காமாட்சி அக்கா, என் மச்சானுக்கு பிடிச்ச பாட்டு. வயல்லாம் நானும் என் மச்சானும் கலப்பு தெரியாம இருக்க பாடுவோம்.
1: சரி சரி,
0: இப்ப மச்சானுக்காக மணக்க மணக்க மீன் குழம்பு சமைக்க போறேன்.
1: ஓஹோ,
0: சரிக்கா, அப்படியே இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு கூட.
1: அப்ப மச்சானுக்கு பெரிய விருந்துதான்னு சொல்லு.
0: ஆமா.
1: சரி, எங்க மச்சான காணா?
0: காலையில போனாரு மனுஷன், பசுந்தாளூர பயிர்களை மடக்கி உழுதுட்டு வர்றேன்னு. இன்னும் ஆளை காணோம்.
1: அப்ப குருவைக்கு தயாருன்னு சொல்லு.
0: ஆட போக்கா.
1: ஏன் முத்துலட்சுமி இப்படி செலச்சுக்கிற?
0: எப்பவும் முப்போகமும் நெல்லு போடுவோம்.
1: ஆமா,
0: இந்த முறை குருவை போட முடியல.
1: ஏன் முத்துலட்சுமி?
0: எங்கக்கா, மனுஷன் அங்கையும் இங்கையும் ஒத்தால அலைஞ்சி திரிஞ்சு கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு.
1: அப்படியா?
0: சரி, நம்ம நிலத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்குமேனு சம்பாவுக்கு தயார் பண்றோம். ஆமா காமாட்சி அக்கா, நீயே?
1: நான் ரெண்டு மூணு நாள்ல குருவிக்கான பணியா ஆரம்பிச்சிருவேன்.
0: பரவாயில்லையே.
1: சரி, குருவிக்கு எந்த ரகம் போடலாம்னு அப்படியே குருவை முடிஞ்சு பின் சம்பா, அதான் தாளடிக்கு எந்த ரகத்தை போடலாம்னு ஒரே யோசனை லட்சுமி. அதான் உன்னையும் மச்சானையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
0: ஆட இவ்வளவுதானக்கா? எந்த பருவத்துக்கு எந்த ரகம், வறட்சிய தாங்குற ரகம் எது, பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் இருக்கிற ரகம் எது எதுங்கிற விவரத்தை என் மச்சான் கேட்டதோட இல்லாம ரெக்கார்டு பண்ணி இதோ அனுப்பி வச்சிருக்காரு பாரு.
1: ஆமா முத்துலட்சுமி, யாருக்கிட்ட இந்த விவரத்தை கேட்டாராம்?
0: நம்ம பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அங்க இருக்கிற உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க கிட்டத்தான்.
1: அத கொஞ்சம் ப்ளே தான் பண்றது.
2: அம்மா வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: அம்மா, இப்போ நிறைய புதிய ரகங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. விவசாயிகள் களத்தில் இறங்குற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் என்னென்ன ரகங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்கம்மா.
3: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருடா வருடம் நம்முடைய தமிழக வேளாண்மை பழகத்தில் புது ரகங்கள் வந்து வெளியிடுறாங்க. புது ரகங்கள் வந்து எப்போவுமே போய் கேட்க மாட்டாங்க. எப்போவும் தெரிஞ்ச விவசாயிகள் வந்து வாட்ஸ்அப்பில், இல்லை அக்ரிடெக் போர்ட்டல், அந்த மாதிரி நிறைய வந்து தொழில்நுட்ப செயலிகள் இருக்குது, அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் வந்து வானொலி நிலையம் அதிலிருந்து வர நியூஸுங்களை கேட்டிருந்து புது ரகங்கள் எடுத்து பயிரிடுவதனால அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். குருவை, சம்பா, தாளடி இல்ல என்னென்ன புது ரகங்கள், ஏற்ற ரகங்கள் விவசாயிகள் போடலாங்கிறத வந்து நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அப்படியே வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் டிஎன்ஏ அக்ரிடெக் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்கு, அதுல போயிட்டு நீங்க இது பண்ணாலும் உங்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகுந்த ரகங்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
2: அக்ரிடெக் போர்ட்டல்னு சொல்றீங்க இல்லைங்கம்மா, உங்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப அந்த அக்ரிடெக் போர்ட்டல்ல என்னோட மண்ணோட பரிசோதனையெல்லாம் நான் அப்லோட் பண்ணனா அதுக்கேத்த மாதிரியான ரகங்கள்லாம் சொல்லுமா?
3: இல்ல சார், இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மண் பரிசோதனை பண்ணணும். இன்னொன்னு வந்து மண் வளம் ஆப்னு வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுல என்ன பண்றாங்கன்னா உங்களோட மண்ணோட தன்மை எல்லாமே அதுல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. அதாவது மண்ணோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சார். நெல்லுக்கு அப்புறம் உளுந்து போடுறாங்க, அப்புறம் எள்ளு போடுறாங்க. ஸோ எள்ளு போட்டா இருக்கிற முட்டை எல்லாத்தையும் உறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. உளுந்து பயிர் வகைகள் போட்டா மண் வளத்தை கூட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் யூரியா போட்டிருந்தாங்கன்னா அடுத்த திருப்பி உளுந்து போடுறாங்க அப்படின்னா சார் நைட்ரஜன் கம்மியா போடலாம். நம்ம அதெல்லாம் வந்து கணக்கே பண்ண மாட்டோம். என்ன ரெக்கமெண்டட் டோஸ் அப்படின்னு சொல்றாங்கிறது வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ மண் பரிசோதனை முக்கியம். நீரோட பரிசோதனை பார்த்துட்டு இந்த மண்ணுக்கு என்ன ஏற்ற ரகம், அதோட காராமிலத்தன்மை, இந்த மண்ணுக்கு இது வருமா, பயிர்கள் எதனாலும் நெல்லு தான் இல்லை எந்த பயிர்கள் நட்டாலும் அதுக்கு முன்னாடி வந்து இதை ஒன்று கட்டாயமாக செஞ்சாங்கன்னா விளைச்சல் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு பலன் கிடைக்கும். மற்றபடி உரன் மேலாண்மையும் நல்லா பண்ணலாம். நம்மளோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், நம்ம காஸ்ட் பெனிஃபிட் வந்து கம்மியாகும்.
2: சிறப்புமா. இப்போ இந்த சம்பா பருவத்தில் என்னென்னலாம் பயிரிடுவதற்கு ஏற்ற ரகங்கள், அதனுடைய சிறப்பியல்புகள் பற்றி சொல்லுங்கம்மா.
3: இப்போ வந்து சம்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் வந்து நீண்ட கால ரகங்கள் அப்படின்னு போவாங்க. ஸோ சம்பாக்கு போகாதவங்க குருவை ரகங்கள் மே மாதம் இறுதியில் நர்சரி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜூன் போகலாம். ஜூன் வந்து 110 நாள் குருவை கிரகம் வரும். ஸோ போடாதவங்க சம்பாக்கு போகலாம், இல்லைன்னா குருவை ரகங்களை வந்து எடுத்துக்கலாம். குருவை ரகங்கள் நிறையா இருக்குது. ஆடுதுறை 36, 45, 43 அப்படிங்கிறது வந்து குறுகிய கால ரகங்கள், 110 நாள். அதெல்லாம் வந்து வெளியிட்டு 20 வருஷத்துக்கு

0: ஆயிடுச்சு. அதோட சிறப்பியல்புகள் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லல, ஆனா புதுசா நம்ம போடுறப்போ பூச்சினி கொல்லிங்களுக்கு அந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பவர் இருக்காது. இப்ப நல்லா விவசாயிகள் வந்து பிபிடி இந்த பழசு தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. குருவையில பாத்தீங்கன்னா கோ 55 ரகம் வந்து 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து 110 வயதுடையது. குருவை பட்டத்துக்கு அதாவது மேல நர்சரி போட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 104 அறுவடை பண்றான். அதோட மகசூல் வந்து 6 டன் கிடைக்கும். இப்ப கோ 55 பாத்தீங்கன்னா மிக சன்னமான அரிசி, அதிக அறவை திறன் கொண்டது. ஃபார்மர்ஸ் நெல்லு போட்டுறாங்க, பட் அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா மில்லுல கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப அந்த அறவை தன்னு சரசமே உடஞ்சிரும். அதே மாதிரி சரியா வந்து அவங்களால பாலிஷ் பண்ண முடியாது, நிறைய குவாலிட்டி கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்ப கோ 55 பாத்தீங்கன்னா முழு அரிசி காணத்தரும், ஹெட் ரைஸ் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அவங்க மில்லுக்கு போனது தெரியும், வேஸ்டேஜ் வந்து எதுவுமே இருக்காது, அவங்களோட லாபம் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து அமைலோஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஏற்றதா இருக்கும். ஸ்டிக்கி டைப்பாவும் இல்லாம ரொம்ப வந்து விரையா இருக்கு அப்படின்னு சொல்லாம அதோட அமைலோஸ் கண்டென்ட் வந்து கரெக்டா அந்த இடைப்பட்ட அளவு இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு ஏற்றமா இருக்குது. மற்றும் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா நெல் துங்குரோ வைரஸ்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்தோம்னா ADT 56, இதுவும் வந்து 115 வயதுடையது, 5 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. இது வந்து பருமனான அரிசி, நடுத்தர அமைலோஸ் கொண்டது, குலை நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அடுத்தது ADT 57, இதுவும் குருவைக்கு ஏற்ற ரகம், இதுவும் 6 டன் வரும். வெள்ள பொன்னி மாதிரி மத்தியம சன்ன அரிசி வகை சேர்ந்தது. இதுக்கும் வந்து அறவை திறன் 65% கணக்கிடப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ADT 59, இது வந்து 2024 வெளியிட்ட ரகங்கள். இது வந்து 115 வயதுடையது, குருவைக்கு ஏற்ற ரகம். கோடையிலையும் இது பயிரிடலாம். கோடை அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வந்து பிப்ரவரி மாசம் நர்சரி எடுத்து மார்ச் ஏப்ரல் மே குள்ள அறுவடை செஞ்சிடலாம். 6 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்குது. 59 பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இட்லிக்கு ஏத்த அரிசி, அதாவது உருண்டையான வடிவம் கொண்ட அரிசி. 75% வந்து நம்மளுக்கு அறவை திறன் இருக்கு. முழு அரிசி கிடைக்கிறது வந்து 67% வரைக்கும் இருக்கு. அப்புறம் வந்து சில சமயம் வளம் குறைந்த மண்ணில், அதாவது இந்த மண்ணில வந்து எந்த சத்தும் இல்ல, இந்த மண்ணு சரியில்லைன்னு சொன்னா கூட அந்த மண் வகையிலையும் ஏற்ற ரகமா இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. வளம் குறைந்த மண்ணில் சாகுபடி செய்யறதுக்கும் ஏற்ற ரகம். கரிப்பூட்டை நோய் அதிகமா பரவினா அதோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கும் இந்த ADT 59 வந்து நல்ல ரகம் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி இப்பெல்லாம் என்னன்னா நம்ம குவான்டிட்டியோட குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறோம். 19.4 PPM துத்தநாக சத்து வந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்ற ரகம் சாப்பாட்டிற்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா அம்பாசமுத்திர ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ASD 21 ரகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. குண்டு அரிசி, இது வந்து சாயாத நடுத்தர உயரம் கொண்ட நெல் வகை, அதாவது நிமிர்ந்து இருக்கும். சில சமயம் வந்து என்ன செய்வாங்கன்னா குருவை வந்து முடியறப்போ நெல் மழையில சாஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க. சோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா உரம் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். உரம் தெரியாம நம்ம நிறைய போட்டுட்டோம் அப்படின்னாலுமே நெல் சாய்வதற்கு காரணம் இருக்கு. நெல் சாயாத இந்த வந்து குட்டையான ரகம், பருமனான வெண்மையான அரிசி கொண்ட இந்த ASD 21, இதோட மணி எடை வந்து 24.4 கிராம். அப்புறம் இதுவும் 60% அரிசி காணும் திறன் உள்ளது. புட்டு பலகாரங்களுக்கு ஏற்ற ரகம் வந்து ASD 21.
1: ஆமா, இப்ப இதுல வந்து எல்லாத்துக்கும் அறவை திறன் சொன்னீங்க, அப்புறம் வந்து முழு அரிசி அப்படின்றீங்க, போறப்போக்குல மணி எடைன்றீங்க. மணி எடைனா என்னமா?
0: அதாவது 1000 எடைனா அதோட கிரெயின் வெயிட் பார்ப்பாங்க சார். கிரெயின் வெயிட் அப்படின்னா வெள்ளை பொன்னி அப்படின்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே குண்டல் ASD 21 அதெல்லாம் வந்து மணி எடை வந்து கூட இருக்கும்.
1: சரிம்மா, சொன்னீங்க மண்ணுக்கேற்ற ரகங்கள்லாம் வந்து பார்த்து நம்ம பயிரிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க முழுக்க இது வந்து சன்னமான அரிசியா பருமனான அரிசியா எவ்வளோ அறவை திறன் கொடுக்கும் எவ்வளோ டன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க எக்ஸப்ட் ADT 56 தவிர்த்து 59 மட்டும்தான் வளம் குறைந்த மண்ணையும் சாகுபடி செய்யறது. வேற ஏதாவது சிறப்பு இயல்புகள் உண்டாமா? இப்ப நீங்க சொன்ன அந்த குருவை நெல் பயிர்ல,
0: அதாவது ராமநாடு அந்த மாதிரி ஏரியாவுக்கு வெரைட்டிஸ் இருக்கு சார். டெல்டாக்கு இங்கேயும் போடலாம். இங்க வந்து என்னன்னா நீங்க மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணா ஓகே. டெல்டா பகுதின்னு பார்த்தோம்னா களிமண் தான் சார் மோஸ்ட்லி இருக்கும். அதே இந்த காவேரி நாகப்பட்டினம் அந்த சைட் போனா உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அது வந்து சம்பாதான் மோஸ்ட்லி போடுவாங்க. அதே மாதிரி கோடையில நிலத்தை சூரியன் இது வந்து நல்லா இரேடியேட் பண்ணணும்னா கண்டினியூஸா வந்து நம்ம எப்பவுமே பயிர் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது பூமியை வந்து இது பண்ணணும்னா எப்படின்னா அடுத்த போடுற பயிருக்கு முன்னேற்பாடு செஞ்ச மாதிரி இருக்கும்.
1: கோடை உழவு நல்லா இருக்கும்.
0: கோடை உழவு பண்ணி பசுந்தாள் உரங்கள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு மடக்கி உழுதுக்கலாம்.
1: அம்மா, இதுவரைக்கும் குருவைக்கு ஏற்ற பயிர் ரகங்கள் அதனுடைய சிறப்பு இயல்புகள் பத்தி சொன்னீங்க. சம்பாவுக்கு என்னென்ன பயிர்கள்லாம் பண்ணலாம், அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு?
0: சம்பா வந்து ஆகஸ்ட்ல போட்டா நீண்ட கால ரகங்கள் போடுவாங்க, அதாவது 155-160 வயதுடையது. அது எப்ப முடியும் அப்படின்னா ஆகஸ்ட்ல நம்ம சோயிங் எடுத்தாலும் 5-6 ஆனாலும் நம்ம பொங்கல் கிட்ட அறுவடை செய்யற மாதிரி இருக்கும். அது வந்து சம்பா ரகங்கள் போடுவாங்க. குருவை போடுறவங்க வந்து சம்பா ரகங்கள் போட மாட்டாங்க. தாளடிக்குள்ள 130-135 அதுவுமே வந்து சம்பால் ஆகஸ்ட்லேயே ஃபீல்டு ப்ரிப்பரேஷன்

0: ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்ப சம்பா பருவத்துக்கு வந்து 145 நாள் 50 நாள் ஆனாலும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஃபார்மர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடறாங்க. அது வந்து தாளடி பருவத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப போட்டாலும் ஜனவரிக்கு முன்னாடி வந்து அறுவடை பண்ணிட்டு மண் வளத்தை கூட்டுறதுக்கான பயிர் வகைகள் நெல் தரிசுல போடுறதுக்கு ஏற்ற நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்பா பருவத்துக்குன்னு ஏற்ற ரகங்கள் பாத்தீங்கன்னா கோ 52 2017 ரிலீஸ் பண்ணாங்க. 6 டன் மகசூல் கிடைக்கும், 145 நாட்கள் வயதுடையது. இதுவும் மத்திய சன்ன அரிசி தான், நீளமான சாதம் அந்த மாதிரி இருக்கும், அதிக அறவை திறன் கொண்டது, அதனால லாபம் வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஏடிடி 54 வந்து அதே மாதிரி 6 டன் மகசூல் கிடைக்கும், 135 நாட்கள் வயதுடையது. இது இடைப்பட்ட அமைலோஸ் உடையது, சமையலுக்கு ஏற்ற ரகம், மிக சன்ன அரிசி தான் இந்த அரிசியும். கோ 56 ரகமும் சன்ன அரிசி, இது வந்து 2023 வெளியிட்டு இருக்காங்க. சம்பா தாளடிக்கு ஏற்ற ரகம். பிபிடி வெளியானதுக்கு அப்புறம் வந்து மக்கள் அனைவரும் பிபிடி நெல் மட்டும்தான் வந்து இருக்கா, மத்த எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பிபிடி வந்து பல நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் வந்து கம்மி ஆயிடுச்சு. சோ அதுக்கு பதிலா கோ 56 மாற்று ரகமா வெளியிட்டு இருக்காங்க. இதோட விளைச்சல் வந்து 14% 52 பிபிடி விட அதிகமா இருக்கு. சோ ஃபார்மர்ஸ் இதை போட்டு பார்த்து அவங்களோட ஃபீட்பேக்க சொல்லலாம். அடுத்தது வீரிய ஒட்டு ரகங்கள் போனா அப்படின்னா கோ RH5 ரகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பயிரிடுறதுனாலையும் 6 டன் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். நடுத்தர அமைலோஸோடது ஒட்டு ரகம் போடணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் இந்த ரகத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 வெளியிட்ட ரகம் ADT 58, 6 டன் மகசூல் கிடைக்கும், 130 நாட்கள் வயதுடையது. ADT 39 ரகம் வந்து கல்ச்சர் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ரகத்துக்கு மாற்று ரகமா 58 வந்து விவசாயிகள்கிட்ட நல்லா பிரபலமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கிள்ளிக்குளம் 1, நம்ம காவேரி பகுதியும் கிள்ளிக்குளம் டெல்டா அதுவும் வந்து எப்படின்னா திருநெல்வேலி சைடு வந்து அங்கே உள்ள மண் தன்மையும் நம்மளோடதும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. களிமண் டைப்பு கிள்ளிக்குளத்துல இருந்து 2024 அதாவது மரபணு மாற்று செய்யப்பட்ட வெள்ளை பொன்னி, எந்த ஒட்டும் இது பண்ணாம மரபணு மாற்றம் மூலம் வெளியிட்ட ரகம் வந்து கிள்ளிக்குளம் 1 KKM 1, இதுவும் வந்து 6 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது, சம்பா தாளடிக்கு ஏற்ற ரகம் இதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ 57 மேம்படுத்தப்பட்ட கவுனி அரிசி அப்படின்னு, அதாவது மக்கள் வந்து பாரம்பரிய ரகங்கள் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்மளோட ரகங்களோட ஒட்டு சேர்த்து ஒரு புது ரகம் சம்பா தாளடிக்கு குண்டரிசி மாதிரி சம்பா தாளடிக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது சத்து நிறைய இருக்கக்கூடிய ரகமா, லூட்டினும் ஆந்தோசைனும் இருக்கக்கூடிய ரகமா இந்த ரகத்தை வந்து வெளியிட்டாங்க. கவுனி அந்த மாதிரி அரிசி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த அரிசியை பயிரிடுறது வந்து அவங்களோட குழந்தைகள் மூதாதையர்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து அரிசி நல்ல திறமை கொண்டதா இருக்கும். இதுவும் வந்து சம்பா தாளடி 135 நாள் வயதுடையது. இது வந்து ஒரு 4 டன் to 5 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. அடுத்தது புது ரகம் வந்து போன வருஷம் 2024 வெளியிட்டது இதுனா ADT 60 ரகம். இதுவும் மத்திய சன்ன ரகம், ADT 60 135 நாள் வயது. இந்த ரகத்தை வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோ 53 ரகம், மண் வளம் சரியில்லை நாகப்பட்டினம் சைடு பரமக்குடியும் நொறுங்கன் அப்படின்ற ரகத்தை சேர்த்து வெளியிட்டது கோ 53. இதுவும் குறுகிய கால வயதுள்ளது, வறட்சியை வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது, மண் வளம் வந்து கம்மியா இருந்தாலும் இந்த ரகத்தை போட்டீங்க அப்படின்னா விளைச்சல் ஒரு 4 டன் வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது திருவூர் குப்பம்னு ஒரு அரிசி இருக்கு, திருவூர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிட்டது. திருவூர் குப்பம் 15 சொல்லுவாங்க, 4 டன் வரைக்கும் கிடைக்கும், நடுத்தர அரிசி உடைய ரகம் தான். நேரடி நெல் விதைப்புக்கு அதாவது பாசனத்துக்கு தண்ணி வரல அப்படின்னா நேரடி நெல் விதைப்புக்கு சில ரகங்கள் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த TKM 13 திருவூர் குப்பத்திலிருந்து வெளியான இந்த ரகம் நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ரகம், விவசாயிகள் போட்டு பார்த்துட்டு அவங்களுடைய பலனை சொல்லலாம். இப்ப வந்து குருவையும் போகல தாளடியும் போகல அப்படின்னா சம்பாக்கு, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 160 நாள் வயதுடைய ரகங்கள் இப்ப சொல்றேன், அது வந்து CR sub 1. வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல மழை வந்துடும் வயல்ல நீர் தேங்கும், சோ அதை தாங்கி வளரக்கூடிய ரகம் அப்படின்னா இந்த CR sub 1 ஜீனை வந்து அதாவது மிதந்தாலும் திருப்பி வந்து ரெக்கவர் ஆயிடும் அப்படிங்கிற பட்சத்துல CR 1009 வெரைட்டி போடலாம், 6 டன் மகசூல் கிடைக்கும். இது எப்படின்னா அதிக நீர் தேக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய ரகம். குட்டையான பருமனான அரிசி, இது குண்ட அரிசி தான், இது இட்லி மற்றும் பலகாரங்களுக்கு இது வந்து அரிசியா கணக்கிடுறாங்க. இன்னொன்று வந்து கோ 43 sub 1, இதுவும் வந்து இதே மாதிரி தான் நீர் தேக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம்.
1: முத்துலட்சுமி, இந்த பாரம்பரிய அரிசி கவுனி எல்லாம் சமைச்சு கொடுத்தோம்னா எங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்கல்ல?
2: ஆமா காமாட்சி அக்கா, அதே கதை தான் இங்கேயும். ஆனா கவுனி அரிசியில இருக்கிற அதே சத்துக்கள் இருக்கிற மேம்படுத்தப்பட்ட கவுனி அரிசி ரகம் கோ 57 சம்பா தாளடிக்கு ஏத்ததுன்னு சொன்னாங்கல்ல.
1: அப்ப முதல்ல கொஞ்சம் இத சாகுபடி செஞ்சு சமைச்சு பாப்போம்.
2: அதுவும் சரிதாக்கா. இன்னொரு விஷயம் நீ கவனிச்சியா?
1: என்னது?
2: மண் வளம் கம்மியா இருந்தாலும் வறட்சி

0: அங்கேயும் வளரக்கூடிய ரகம் கோ 53 பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க சொன்னாங்கல்ல.
1: ஆமா ஆமா லட்சுமி. சரி சரி மச்சான், இன்னும் என்னென்ன விவரம் கேக்குறாருன்னு தொடர்ந்து கேப்போம்.
2: அதாவது
3: ஏ லைன் பி லைன் வச்சிருப்பாங்க. ஏ வந்து ஆண் மலட்டு தன்மை இருக்கும் சார், பி லைன் வந்து அதை மெயின்டைன் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க, அப்புறம் ரெஸ்டோரர் லைன் ஒன்னு வச்சிருப்பாங்க. அதாவது இதோட மலட்டு தன்மைய அது வந்து மகரந்தம், அந்த மகரந்தத்தை எடுத்து இங்க செய்வாங்க. ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன், அதுக்கு தனியா வந்து விதை இதுல வந்து அவங்க செய்வாங்க சார். ஏ லைனும் ஆர் லைனும் போடுவாங்க. ஏ லைன் வந்து முன்னாடியே போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆர் லைன்ல இருந்து மகரந்தம் வந்து ஏ லைன்ல அதுவே இந்த டயர் எல்லாம் வச்சிருப்பாங்க சார். அப்புறம் அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க.
2: இந்த அமைலேஸ் கண்டென்ட் அதிகமா இருந்தா ஒட்டாது அப்படின்னு. அமைலேஸ் கண்டென்ட் என்ன?
3: அமைலோஸ் கண்டென்ட் அப்படின்னா நம்ம இப்போ சைனா ரைஸ் எல்லாம் அவங்க ஸ்டிக்கி ரைஸ் சொல்லுவாங்களே சார். இப்ப நம்ம பழைய சாதமே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப உள்ள அரிசி எல்லாம் வந்து நம்ம பழையதுக்கு நல்லாவே இல்லை, நைட்டு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் வந்து நொசு நொசுன்னு போயிடுது. ஸோ அந்த அமைலோஸ் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கணும் சார், கொஞ்சம் நடுத்தரமா இருக்கணும். கூட இருந்தது அப்படின்னா அந்த பாலிஷிங் பண்றப்ப ரொம்ப பாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட அந்த கொழக்கொழப்பு தன்மை வந்துடும்.
2: ஆமா, இப்ப நீங்க கிள்ளிக்குளம் வெரைட்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி பக்கத்துல, அது வந்து இப்ப நம்ம ஊர் பகுதிக்கு அது ஒத்து வருமா?
3: வரும் சார். 2024 நீங்க போட்டு பார்த்துட்டு எப்படி அவங்க சாயில் டைப்புக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்கலாம்.
2: அதே போல இப்ப நீங்க நேரடி நெல் விதப்பு முறைக்கு திருவூர் குப்பமா,
3: திருவூர் குப்பம்
2: அது பண்ணலாம்ன்றீங்க. அது வந்து ஒன்றிய அந்த கடமடை பகுதியில் உள்ள
3: எங்க யார் வேணாலும் போடலாம் சார்.
2: இப்ப டெல்டாலே தஞ்சாவூர் இவங்கெல்லாம் போடலாம்.
3: ஆனா அதோட தொழில்நுட்பம் வந்து கரெக்டா, அதாவது நேரடி நெல் விதப்புனா ஃபார்மர்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற அந்த களை எடுக்கிறது மத்தபடி நீர் நிர்வாகம் கரெக்டா வந்து பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள தொழில்நுட்பத்தை வந்து அவங்க கரெக்டாக கையாளணும் சார். ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது, ஏன்னா 14 நாள்னால நீர்மறைய நீர்கட்டு அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணும்.
2: ஆமா, இப்ப இதுல எல்லாம் வந்து நான் வந்து அதிகமான மகசூல் பெறணும், அதிகமான விளைச்சல பெறணும்னா என்னெல்லாம் செய்யலாம்? சம்பா தாளடி எல்லா பருவத்துக்கும்
3: இவ்வளவு நாளும் வந்து நாங்க விவசாயிகள் மாணவர்கள் அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நாங்க பேசுவோம், நாங்க எங்களோட ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். கடைசியில அவங்க கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா, மேடம் நீங்க வந்து 6 டன் சொல்லிட்டீங்க, 8 குவிண்டல் சொல்லிருக்கீங்க, 800 கிலோ வரும்னு சொல்றீங்க, இவ்வளவு மகசூல் வரும்னு சொல்றீங்க, ஆனா நாங்க இவ்வளவு நாள் அந்த மாதிரி ஃபுல்லா எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில விவசாயிகள் வந்து எடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனா வருஷம் வருஷம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து அதிகமான மகசூல் பெற்ற விவசாயிகள் வந்து அவார்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா நம்ம கட்டாயமா அவங்களோட ஃபீட்பேக் அவங்களோட வெற்றி கதைகள் அப்படிலாம் நம்ம பாக்குறப்ப சில பேர் வந்து அதை பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. சோ அவங்க வெற்றி கதைகள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசுறப்ப அவங்க எப்படி இதே வெரைட்டில இதே இதுல இவ்வளவு டன் கொடுத்து இவ்வளவு மகசூல் எடுத்திருக்காங்க, ஆட்சியர்கிட்ட வந்து பரிசு வாங்குறாங்க, எங்களால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயி இது வந்து எல்லாமே கலந்தது, டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் வந்து மகசூல வந்து எடுக்க முடியும். வெரைட்டியை மட்டும் நீங்க சொன்னீங்க, இந்த வெரைட்டி இவ்வளவு டன் மகசூல் கிடைக்கும் சொன்னீங்க மேடம், நான் போய் என் வயல்ல போட்டேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல சரியில்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப கிடைக்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ரகங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ரகத்தை வந்து வெளியிடுறதுக்கு more than 12 வருஷம் ஆகும், விவசாயிகள்கிட்ட கொடுத்து ஆராய்ச்சி நிலையங்கள்ல கொடுத்து அதுக்கு OFT கொடுத்து ஆல் இண்டியா லெவல்ல ட்ரையல் பண்ணி அப்புறம் தான் ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளவு நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஏன் நல்லா இல்ல அப்படிங்கறப்ப அவங்க அந்த டெக்னாலஜியை வந்து ஃபாலோ பண்றல, ரகங்களை வாங்கி போடுறாங்க, இல்லனா எனக்கு பழைய ரகமே கொடுங்க நான் ஏதோ ஒன்னு போடுறேன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புற ஒரு இது அப்படின்னா, அதிக மகசூல் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நில தேர்வு, அதாவது நிலம் வந்து எந்த பயிருக்கு எப்படி நிலம் தேர்வு பண்ணணும் அப்படிங்கறத அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நிலனான இடத்துல வடிகால் வசதி இல்லாத இடத்துல பாசனம் இருந்துக்க இடத்துல எங்களுக்கு தண்ணி வரல அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து பயிரிடுறதுக்கு முன்னாடி நல்ல பாசனம் இருக்கா, ஆத்து பாசனமா இல்ல கிணத்து பாசனமா, நம்மளுக்கு வந்து இல்ல ட்ரிப் இரிகேஷன் போடலாமா, பற்றாக்குறையா இருக்கு தண்ணீர் அப்படின்னா நம்ம ட்ரிப் ஸ்ப்ரிங்க்லர் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி குறைந்த அளவுல மகசூல் எடுக்க முடியுமா அந்த மாதிரி பார்த்து நல்ல நிலத்தை வந்து தேர்வு எடுக்கணும். அதே மாதிரி வடிகால் வசதி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உளுந்து போட்டேன் நெல்லு போட்டேன் தண்ணி வந்து ஃபுல்லா தேங்கிருச்சு பயிரை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, பயிர் போயிடுச்சு எல்லாம் மூழ்கிருச்சு அப்படின்னாங்க. மூழ்கிறது அப்படின்னா மண்ணு வந்து அதோட தன்மைக்கு அப்புறம் இருக்கிறதா சாச்சுரேஷன் லெவல் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது தண்ணி வந்து வேண்டாம் அப்படின்னா அது வந்து வடிஞ்சு ஓடிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, வாய்க்கால்ல எங்கேயாவது வடிகால் வசதி உடைய நிலமா வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பயிர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கிராப் டெக்னாலஜியை வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். இது வந்து மொதல் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து

மண் மற்றும் நீர் பரிசோதனை கட்டாயமா பண்ணணும். மண்ணுல வந்து எவ்வளவு என்பிகே இருக்கு, அதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி மண் நீர் ஆராய்ச்சி நிலையங்கள்ல இந்த பரிசோதனை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதுல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க. மண் வளங்கிற ஒரு செயலி கூட நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா இருக்கு. மண் வளம் ஆப்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட மண்ணோட தன்மை எல்லாமே அதுல ஏத்திருக்காங்க. பட் நீங்க கிராப் போட போட அது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, இது வந்து மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. மண் பரிசோதனை நிலையத்துல போயிட்டு மண்ணையும் நீரையும் கட்டாயமா பரிசோதனை பண்ணிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது அதுல இருக்கிற சத்து பற்றாக்குறை, மண்ணிலேயோ நீர்லயோ ஏதாவது சத்து பற்றாக்குறை இருந்தா அவங்க சொல்லிடுவாங்க. இப்ப நைட்ரஜன் கம்மியா, பாஸ்பரஸா, பொட்டாஷா எது கம்மியா இருக்கு, நீங்க எதை வந்து அடுத்தது ஆல்டர்னேட்டா போடணும், எது கூட போடணும், எது குறைச்சி போடணும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரெக்கமெண்டேஷன் மண்ணுக்கு வராது. சோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க போட்டுருவாங்க சார். அப்புறம் நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட உப்புத்தன்மை, சில சமயம் உப்பு தண்ணியா இருக்கும், விதை வாங்கிட்டு உளுந்த போட்டுட்டு உப்பு தண்ணியை பாய்ச்சிட்டு என் பயிர்லாம் கருகிருச்சு, பூக்களை பூ கொட்டிருச்சு, எனக்கு ஈல்டு வரல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யலாம், நீரை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீரோட தன்மை எப்படி குறைக்கிறங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க டெக்னாலஜி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுக்கு தகுந்தாப்புல அதே மாதிரி அவங்க உர பரிந்துரையும் சொல்லிடுவாங்க, உங்க மண்ணோட தன்மை இதுதான். ஸோ இதுக்கு தகுந்தாப்புல உர பரிந்துரை சொல்றதுனால போய் உரம் வாங்குறது வந்து ஐயோ எனக்கு சத்து இல்லை போல மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு யூரியா பாஸ்பரஸ் பொட்டாஷியம் அதிகமா வாங்கி வாங்கி போடுறோம். ஸோ அது விவசாயிகள் வந்து தெரியாம அது போட்டு அவங்களோட அந்த செலவு வந்து நிறைய பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த மண் பரிசோதனை ஒரு மூலாதாரமா இருக்கும். அப்புறம் சரியான பட்டம் மற்றும் ரக தேர்வு, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில இருக்கிறதுனால ரகங்களை பத்தி நான் சொன்னேன். சரியான பட்டம், உளவியல் துறை பேராசிரியர்கள் வந்து பட்டத்தை வந்து ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க, எந்த பட்டத்துல எதை போடணும், எப்ப போட்டா பூச்சி நோய்கள் வராது, எப்ப தண்ணி கரெக்டா உங்களுக்கு இருக்கும். இப்ப பார்க்க போனா நம்ம கோடை காலம்னு சொல்றோம், இந்த மாசம் ஃபுல்லா வந்து மழை பெஞ்சிச்சு. ஸோ வந்து அந்த கோடை அந்த வெயிலும் நம்மளுக்கு கிடைக்கிற கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இதா இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா, எப்ப மழை பெய்யுங்கிறதே தெரியல. ஆனா பட்டத்தை வந்து நம்ம ஆடிப்பட்டம் தைப்பட்டம் மாசிப்பட்டத வந்து ஓரளவு பண்ணா பூச்சி நோய்கள் மற்றதை வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஊடு பொருளா இருக்கும். அடுத்தது நிலத்தை தயார் செய்யறது வந்து ரொம்ப முக்கியம். களைகள் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்டே வந்து இப்ப இந்த கோடை அப்ப ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு உழுது வச்சிடணும். ஸோ களைகள் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை முளைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் களை கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு மேக்சிமம் கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி எப்பவுமே களைகள் வந்து பூக்க விடக்கூடாது. நம்ம பூத்துருச்சுன்னா அந்த விதை விழுந்து அடுத்த பயிருக்கு வந்து நம்ம களை ஜாஸ்தி ஆகும். ஸோ பூக்கிறதுக்கு முன்னாடி களைகளை வந்து நம்ம முதல்ல அகற்றி ஆகணும். நம்மளுக்கு உபயோகமா இருக்கிற களைகளும் இருக்கு, பயிர்களை வந்து சேதப்படுத்துற களைகளோட பூக்களை வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அகற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முந்தைய பயிர்களை வந்து நல்லா மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயிரை போடுறதுனால கொஞ்ச நாள் மக்கிறதுக்கு நல்ல டைம் கொடுத்து பண்ணா நல்லா இருக்கும். அடுத்தது சமன் செய்தல், அது வந்து ரொம்ப முக்கியம். வந்து இது மெஷினரிஸ் யூஸ் பண்றாங்க, ஹார்வெஸ்டர் யூஸ் பண்றாங்க. நெல்லு போட்டுட்டு மெஷினை வச்சு ஆள் பற்றாக்குறையினால அது மேஜர் ப்ராப்ளம். ஆள் பற்றாக்குறை மெஷினை வச்சு ஓட்டி விட்டுறாங்க. அடுத்தது இப்ப காவேரி பவுசன பகுதிக்கு பாத்தீங்கன்னா ADT 3 ADT 5 நெல் தரிசுல போடுறாங்க. போடுறதுக்கு முன்னாடி பார்த்தா பாதி இடத்துல வந்து மேடு பள்ளமா இருக்கும். ஸோ நம்ம தண்ணி பாய்ச்ச மாட்டோம், அப்படியே மழை பெஞ்சாலும் அங்கங்க தண்ணி தேங்கிரும். ஸோ சில இடத்துக்கு தண்ணி ஒரு பாய்ச்சி பாய்ச்சணும்னு நினைச்சாலுமே சமன் இல்லாத நிலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சமன் செய்தல் வந்து ஃபார்மர்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து செய்யற டெக்னாலஜிஸ் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரியான ரகம், அப்புறம் மண்ணிற்கு ஏற்ற ரகம், அதாவது அவங்களுக்கு தெரியும் நம்ம மண்ணுக்கு இந்த ரகம் நல்லா இருக்கும், எப்ப போட்டா எப்ப அறுவடை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த மண் வளத்துல வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. எப்ப வந்து நீங்க சோயிங் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அறுவடை பண்றப்ப அது மழை வருமா அப்படிங்கறத கணக்கிட்டுக்கோங்க. எப்பூக்குற நேரத்துல மழை வருமா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம அறுவடை பண்ண அடுத்த நாள் மழை வந்துச்சு என்னால பாதுகாக்க முடியல, 130 நாள்லாம் இன்னைக்கு எப்படி அறுவடை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் மழை வரும், ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கறத வந்து ஃபார்மர்ஸ் முன்னாடியே யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து விதை விதைத்தா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இன்புட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பிரைவேட் வெரைட்டியில போய் வாங்குறோம் அப்படின்னா மஹிகோ சீடு மெய் சீட்லாம் ஒன்னு ஒன்று தான் விதைப்பாங்க. ஆனா அதுவே பல்கலைக்கழகத்து வாங்குற விதைகள் மானியத்தில் கொடுத்தாங்கன்னா அள்ளி வீசிடுவாங்க. ஸோ அந்த விதையோட குவாலிட்டி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து விலை கூட, அதை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா இதுவே காய்கறி விதைகள்னு பார்த்தீங்கன்னா யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம விதை அப்படின்னா நெல்லு தானே, அது 30 கிலோ போடு 40 கிலோ போடு 50 கிலோ போடுன்னு சொல்றாங்க. அனுபவத்துல வந்து நிறைய விவசாயிகள் சொல்றது எப்படின்னா இவ்வளவு விதை தேவையில்லம்மா, கம்மியா வந்து நர்சரி போட்டு நம்ம நல்ல தரமான விதைகளை போட்டாலே நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம், விதைக்கு போடுற அந்த செலவு வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஃபீட்பேக் சொன்னது அது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வந்து விதை நேர்த்தி. விதை நேர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விதைகளை வந்து வாங்குறோம், இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ பிரைவேட் வெரைட்டிஸ் வந்து விதை நேர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, கெமிக்கல் விதை நேர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, பூச்சி நோயெல்லாம் வராது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்டோர் பண்ணுவோம், பூச்சி வந்துருச்சு வண்டடிச்சிருச்சு அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா பாரம்பரிய விதையில நிறைய இருக்கு சீட் ட்ரீட்மெண்ட், அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக வந்து நம்ம விதை மையத்துலேருந்து விதை

0: ஏறதிக்காக விதை அமிர்தம் அப்படிங்கிற ஒரு லிக்விட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா பேசிலஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச வேப்ப இது ஏதோ ஒன்று அதை வந்து விதை நேர்த்தி வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒருமித்த விதை நேர்த்தின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அது விதை மையத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க, பூஞ்சானோ பூச்சி நோய் ஃபங்கிசைட் எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ரொபோஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பயிர் இடைவெளியும் பயிர் எண்ணிக்கையும் ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படின்னா இப்போ புது டெக்னாலஜினா இப்போ நெல்னா எஸ்ஆர்ஐ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு செய்கிறது கஷ்டம், அதுக்கு வந்து ஆள் வேணும், கயிறு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வர டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சிறது, நீர்மறைய நீர்கட்டு, அதே மாதிரி உரம் போடுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு செலவு வந்து கம்மியாகும். டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணணும்னா எண்ணிக்கையும் அந்த இடைவெளி இருந்தால் மட்டும்தான். பயிருக்கும் பயிருக்கும் இடைவெளி எவ்வளோ வேணும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் லைன் டு லைன் சோயிங்க்கும் எவ்வளோ வேணுங்கிறத கணக்கிட்டு பண்ணீங்கன்னா அடுத்த இப்போ ஒரு மிஷின் போடுறாங்க, இப்போ களை எடுக்கிறதுக்கு, மற்றபடி ஒரு ஓட்டுறதுக்கு ரோட்டரி வீடுற அது மாதிரி மிஷின் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஆள் பற்றாக்குறை வந்து சமன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டே வந்து பூச்சி நோய்க்கு வந்து மருந்து அடிக்காதீங்க. 3G கரைசல், மீனமிலம், வேப்பெண்ணெய் சாறு அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரசாயன உரங்கள் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கி இது பண்ணுங்கள். அப்புறம் தேவைக்கேற்ற பாசனம் ஒன்றுங்க. சந்தை நிலவரம் மருந்து பயிர் பண்ணுங்கள். சந்தை நிலவரத்தில் என்ன கேட்குறாங்க, இந்த இது அடுத்த சீசனில் கேட்பாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல வெரைட்டிஸ் வந்து நீங்கள் கேட்டு போடுங்க. அப்புறம் வந்து ஊக்கம் தரணும்னு கணக்கிட்டு பயிர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பின்சார் அறுவடை தொழில்நுட்பங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் மகசூலை வந்து லாபகரமாக பண்ண முடியும்.
1: ஆமாம், இப்போ குருவை, தாளடி, சம்பா இது எல்லாத்துக்கும் சொன்னீங்க என்னென்ன பயிர்கள் பண்ணலாம் விவரங்கள் சொன்னீங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா விவசாயிகள் எந்த எல்லாம் உங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கலாம்ங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா?
0: 9444 6199.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லிருக்கோமா?
0: 9444 6199.
1: நன்றி.
0: நன்றி சார்.
2: காமாட்சி அக்கா, நமக்கு மண்ணு தான் தாய் மாதிரி.
3: ஆமா,
2: நம்ம தாயோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கணும். என்ன சொல்ற?
3: சரிதான்.
2: என்ன மாதிரியான சத்துக்கள் தேவைப்படுதுன்னு மண் பரிசோதனை செய்யறது முதல் கட்ட வேலையா நாம செய்யணும்.
3: அது ரொம்ப முக்கியம் லட்சுமி. மண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு ஏத்த ரகத்தை தேர்வு செய்ய முடியும்.
2: ஆமா ஆமாக்கா.
3: அதோட முக்கியமா வடிகால் வசதியுள்ள இடத்தை தேர்வு செய்யறது, பட்டம் பார்த்து பயிர் செய்யறது, இடைவெளி, பயிர் எண்ணிக்கை, உரம் கொடுக்கறது.
2: என்னது? அந்த மசாலாவையும் கொஞ்சம் அரைச்சு கொடுத்துட்டா தேவலை. சாட்டு புட்டுனு மீன் குழம்ப வச்சிருவேன், மச்சான் வந்துருவேன்.
3: நீ விவரம் தான் லட்சுமி, பேசிக்கிட்டு எல்லா வேலையும் எங்கிட்டயே வாங்கிட்ட.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும். நேர்முகம் பங்கேற்றார் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள். உடன் உரையாடினார் கு அடைக்கலராஜ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: মন কৰি গাইছে।
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்து

0: விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

0: 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்,
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் பி.வி. ராமன் மற்றும் பி.வி. லக்ஷ்மணன் அவர்கள் பாடியுள்ள அருணாச்சல கவிராயர் பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக அந்தராம கேதார கௌளை ராகம் ஆதிதாளம்.

காடுகள் பூமியின் நுரையீரல். அவை கரியமிலா வாயுவை கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதால் காடுகளின் அழிவு காலநிலை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது. காலநிலை மாற்றம். தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், விவசாயத்தில் பயன்படும் ரசாயனங்கள் கடல்களில் கடந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. மேலும் கடல் வெப்பமடைதல், கடல் மட்ட உயர்வு போன்ற காலநிலை மாற்றத்தின் விளைவுகளும் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்குகின்றன. தொழிற்சாலைகள் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை பூமியின் வெப்பநிலையை அதிகரித்து காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் கடும் வெப்பம், வறட்சி, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து உயிரினங்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகளால் பல உயிரினங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து சிறிது சிறிதாக அழிந்து வருகின்றன. விளைவுகள். மனிதர்களின் மோசமான செயல்களால் இந்த பேரழிவு நிகழ்ந்தால் பூமியில் உள்ள பல உயிரினங்கள் முற்றிலுமாக அழிந்து போகும். இதனால் உணவுச் சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு மனித இனத்தின் வாழ்வும் கேள்விக்குறியாகும். பல பயிர்கள், விலங்குகள் அழிந்து போனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்படலாம். பஞ்சத்தால் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சமூகத்தில் கலவரங்களுக்கு வழிவகுக்கும். அழிந்து போன உயிரினங்களால் பல்வேறு விதமான நோய்கள் பரவி மனித இனத்திற்கு அச்சுறுத்தலாக மாறும். இந்த பெரும் அழிவை தடுப்பது நம் கையிலே உள்ளது. நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நாட்டை வளமாக்குவோம். நன்றி.

0: ஆகாஷவாணி சென்னை. குட் ஈவினிங் லிசனர்ஸ், இன் அவர் வீக்லி ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் டுநைட் வி பிரிங் டு யூ த பார்ட் டூ ஆஃப் த இன்டர்வியூ டைட்டில்ட் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனபி. ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, IFS, பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ், டாக்ஸ் டு டாக்டர் ஆர் இளங்கோவன், வைஸ் பிரின்சிபல், AM ஜெயின் காலேஜ்.
1: Let us continue with the discussion. Our principal chief conservator of forests are right now in front of us. We would like to get more information now. Sir, what are the three biggest threats of forests in your division right now? And how are you tackling each one?
2: There are several threats that the forests face. But if I come down in the order of importance, then the biggest threat would be the damage which is happening by way of fragmentation. So we have this human-animal conflict.
1: Okay.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நேயர்கள் இணைந்திருக்கிறீங்க.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்பது அபிராமி. நேயர்களே, முதலாவதா மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திற்காக.

கேட்ட பாடல் இசைத்தது என்ஆர்சி ராசாவே திரைப்படத்திற்காக. அடுத்த பாடல் சக்திவேல் திரைப்படத்திற்காக. பாடலோடு நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்று நாம் கேட்கவிருக்கும் நட்சத்திர கீதங்கள் நடிகர் ஜெமினி கணேசன் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களாக. முதல் பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்களில் நடிகர் ஜெமினி கணேசன் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. அடுத்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இசைத்து கொண்டிருக்கிறது நட்சத்திர கீதங்கள். அடுத்த பாடல் பாதகாணிக்கை திரைப்படத்திற்காக.

0: எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

மத்தியால வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இது நட்சத்திர கீதங்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் களத்தொரு கண்ணம்மா திரைப்படத்திற்காக. கேட்ட பாடல் ஒலித்தது அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக. இப்போ களத்தொரு கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல். இனிமையானது ஒரு பாடல் இதோ காட்சிகளில்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் மதுரை வானொலி நிலையம். நட்சத்திர கீதங்கள் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இசைத்த பாடல் பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திற்காக, இசைக்க காத்திருக்கும் பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நட்சத்திர கீதங்கள் என்று திரைப்பட நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய திரைப்படங்களிலிருந்து வந்த பாடல்கள் கேட்டு ரசிக்கிறோம். நிறைவு பாடலாக ராமு திரைப்படத்திற்காக ஒரு இனிய பாடல் நிகழ்ச்சி பாடலோடு நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்டு

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக். டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: आप सुन रहे थे यू शिव प्रसाद का सैक्सोफोन वादन। आपके साथ मृदंगम पर विग्नेश जयरमन और वायलिन पर जी उमा संगत कर रही थी। इसी के साथ संगीत का अखिल भारतीय कार्यक्रम अब यहीं संपन्न होता है। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र के स्टूडियो में रिकॉर्ड किया गया और आकाशवाणी के दिल्ली केंद्र से ही प्रसारित किया गया।
1: He was accompanied on Mridangam by V. Jayaraman and on violin by G. Uma. With that, we come to the end of this program. This program was earlier recorded in the studios of Akashwani Delhi and was broadcast from the Delhi station of Akashwani.
2: साथ में रत्ना पांडे।
3: नेरम 11 मणि आक
4: நேரம் இரவு 11 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை சகவரிடம் 1948 ஜெய்ஷ்டா மாதம் 24 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 31 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர். கமலேஸ்வரன் அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ். காலை 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மூட்டுகளுக்கான யோகா பயிற்சிகள் பற்றிய சிறப்பு தகவல்கள் தருகின்றார் யோகா சிகிச்சையாளர் மற்றும் பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். பகுதி 4 கேட்க இருக்கின்றோம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிகோ சுவாமிநாதன். காலை 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் விளங்கும் முறை சென்னை அஞ்சலாக கேட்க இருக்கின்றோம். காலை 9 மணிக்கு இசைப்பட்டகம், 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கி

சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் கேட்கலாம். தொடர்ந்து மதுரை தென்றல் மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி மேலும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் கே முத்து அவர்கள் நாதஸ்வரம், கிருஷ்ணகிரியே அசோக்குமார் தவில். மதியம் 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், யோகா பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். மதியம் 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசை பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு நாடகம் நதியே கடல் தேடும், நதியே தேடும் கடல், எழுதியவர் புவனேஸ்வரி, அமைப்பு வி குமார். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, படைப்பு மதுரை வானிலையம். 5:30 கிராமிய தென்றல் இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட காமாட்சியபுரம் கே காளீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் வெள்ளுப்பாட்டு, படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரம், 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் உனக்காகவே வாழ்கின்றேன் திரைப்படத்திலிருந்து பாடல். மாலை 6:30 மகளிர் ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 இங்கிலாந்தில் உள்ள ஃபர்மிங்ஹாம் எஸ்பர்டனில் நடைபெறும், இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெறும் T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நாளை மாலை 6:30 அளவில். நமது நிலையத்தின் வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்ட செய்திகளாக எழுதியவர் எஸ் செந்தில். மாலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் ஆடு வளர்ப்பு மற்றும் அடர்த்தீவன உற்பத்தி குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரவி வாசாரி அகில பாரத சங்கீத சபா, 11 மணிக்கு நிகழ்ச்சி மேலமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவாகும். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் இசையோடு.